0: செய்யவும். எலிகோ கோல்ட் ட்ரேடர்ஸ் எலிகோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸை பெறுங்கள். மார்க்மென் ஸ்டீல் செல் எலிகோ கோல்ட் ட்ரேடர்ஸ் 416-293-6262 எலிகோ.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
5: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்.
6: உங்களுக்கு எப்பவும் அண்ட் ஹாலிடே சீசன் வருது, வீட்டு காத்தா சாப்பிட வர போய் மனித கோசலியும் மெலிவா மண்டலா வந்து பாக்குறோம். டீன்கலி
5: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன்? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
7: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
8: 9052708800 5270-8800
7: உதயம் சூப்பர் மார்க்கெட்.
9: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
10: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
11: அதிகாரம் 13, அடக்கம் உடைமை. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் உள்ளே ஆறிவிடும், ஆனால் நாவினால் சுட்ட வடு ஆனது உள்ளத்தில் ஒருபோதும் மறையவே மறையாது.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTAவில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, வொர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும். ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன், 416-220-8888. குணா குணராஜா, 647-624-4165.
5: KM Business Solutions, Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரைவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions. அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775.
6: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca.
7: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 26ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜெயக்குமார், அன்னநாதன் மற்றும் தனஸ்ரீ நாகரஞ்சன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாய் இரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
8: அப்படின்ற

0: தீங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
2: 416-700-2222
0: வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. 416-837-7795. கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
3: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
3: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
0: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
3: சுகந்தன், 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இண்டோர் ஸ்பேஸ். புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம்.
4: 8 1 0 4 6 2 4 1 6 8 1 0 4 6 2
5: குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 13, அடக்கம் உடைமை. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்டவடு. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்டவடு. தீயினால் சுட்ட புண் உள்ளே ஆறிவிடும், ஆனால் நாவினால் சுட்டவடு ஆனது உள்ளத்தில் ஒருபோதும் மறையவே மறையாது.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன். உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன், அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 pound நகை அடகுக்கு 1000 to 1800 dollars வரை கொடுக்கணும்.
1: வட்டி வெறும் 1.5%.
2: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
3: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
2: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 416-834-2266.
2: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: சம்மர் டைமில் ஒரு செம்ம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில். சோல் அண்ட் ஃபயர், சின்மயி,
4: தமிழை இங்கு கொட்டி தீரா,
0: ஆண்ட்ரியா,
4: ஓ சொல்றியா மாமா, ஓ சொல்றேன்.
0: July 4 விட்பி ஈவென்ட் சென்டரில் ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 647-505-7773. சோல் அண்ட் ஃபயர் ஈவென்ட்ஸ். கிளிக்கூட் CA.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது தமிழ் HD.
1: Asian Textiles in Maabiram Mega Sale. Towide discount up to 80% off. Saris collections, half saris, blouses, undergarments and essentials. Shalwar and lehengas, leggings, nightwear, men's collection. Kurti $2,410, nightie $3,410. Silver items 50% off. Kriti Blue Leaf Mixer $139. Fancy jewelry 60 vidha kalivil. Markham & Lawrence 36 cipher 1 Lawrence Avenue East, Scarborough. Asians மெகா சேல்.
2: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044 416-888-8044.
3: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
4: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
3: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
4: 416-489-2000 GTA credit.
5: Veggies fresher, price better, delivery faster. Answer என்ன தெரியுமா? மேப்பிள் grocery தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் grocery
6: 9699 James Street, Maple
5: 905-417-6069.
6: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. maplegroceries.ca 905-417-6069.
7: என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
8: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
9: அதிகாரம் 13. அடக்கம் உடைமை. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் உள்ளே ஆறிவிடும், ஆனால் நாவினால் சுட்ட வடு ஆனது உள்ளத்தில் ஒருபோதும் மறையவே மறையாது.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
1: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 26ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜெயக்குமார், அண்ணநாதன் மற்றும் தனுஸ்ரீ நாகரஞ்சன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
3: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
2: 416-271-5992.
3: Markham and Progress 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.

Nagala, Hanu, Boda. Lady Jay, Hanu,

0: ஐயோ, ஆரம்பமே அசத்தலா இருக்கேடா.
1: ஓ காந்த கண்ணழகி, உனக்கு நான் மினிஸ்ட்ரியில இடம் பாக்குறேன். இங்க புஸ், இங்க புஸ், ஸ்டார்ட் மியூசிக்.

0: மனுஷா கைலாசா.
1: நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க.
2: உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது.
1: உனக்கு இன்னும் என்னென்ன

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார். விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you. மார்க்க மக்களே, தாமோல் நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோல் நிறுவனம். 9056677200 9056677200
3: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன். 647-459-9757
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 13, அடக்கம் உடைமை. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் உள்ளே ஆறிவிடும், ஆனால் நாவினால் சுட்ட வடு ஆனது உள்ளத்தில் ஒருபோதும் மறையவே மறையாது.

உங்க சவுடால் தனமும் சண்டியர் தனமும் நல்லா தாண்டா இருக்கு பகுமானக்காரங்களா? ஆனா பாட்டு தாண்டா உப்பு இல்லாத ஊருக்கு அங்கனக்க சப்புன்னு போய்கிட்டு இருக்கு. அடிக்க சொல்றாங்க நெய்யண்டி மேலத்தை.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 26ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜெயக்குமார், அண்ணநாதன் மற்றும் தனுஸ்ரீ நாகரஞ்சன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
3: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
4: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.

0: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வப் புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 17. அழுக்காராமை. விழுப்பேற்றின் அகுதொப்பது இல்லை, யார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின். விழுப்பேற்றின் அகுதொப்பது இல்லை, யார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின். ஒருவன் மற்றவர்களிடத்திலே பொறாமை கொள்ளாமல் இருப்பானாயின் மேலான பேறுகளில் அதற்கு இணையாக சிறந்தது ஏதுமில்லை.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: பிராம்டன் அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா மே மாதம் 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி மே 24ஆம் தேதி கைலாச வாகனம், 26ஆம் தேதி மாம்பழ திருவிழா, 27ஆம் தேதி வேட்டை திருவிழா, 28ஆம் தேதி சப்பர திருவிழா, மே 29ஆம் தேதி வைகாசி விசாக தினத்தன்று தேர் திருவிழாவும், மாலை முருகப்பெருமானின் சண்முகார்ச்சனையும், மே 30ஆம் தேதி காலை தீர்த்த திருவிழாவும், மாலை கொடியிறக்க திருவிழாவும் நடைபெறும்.
5: இலக்கம் 200 Advance Boulevard, 416-471-0255.
6: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
7: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
6: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
7: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David,
6: 416-271-5992.
7: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough, 416-271-5992.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதிக் கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதிக் கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49.
1: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
2: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 17. அழுக்காராமை விழுப்பேற்றின் அழுதொப்பது இல்லை, யார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின். விழுப்பேற்றின் அழுதொப்பது இல்லை, யார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின். ஒருவன் மற்றவர்களிடத்திலே பொறாமை கொள்ளாமல் இருப்பானாயின் மேலான பேறுகளில் அதற்கு இணையாக சிறந்தது ஏதுமில்லை.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாக அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
2: 6700 செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 26ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜெயக்குமார், அண்ணநாதன் மற்றும் தனஸ்ரீ நாகரஞ்சன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
3: அப்படின்ற

0: ஜி, இப்படிங்க, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். ஹலோ,
1: நான் மலர் பேசுறேன்.
0: ஆ சொல்லுங்க.
1: இல்ல, மேரேஜ பத்தி பேசுனீங்கல்ல.
0: ஆமா,
1: ஜூலைக்கு அப்புறம் பண்ணிக்கலாமா?

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆல் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
0: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383,
1: சுகந்தன், 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலி விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்,
2: 416-834-2266.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 17, அழுக்காராமை. விழுப்பேற்றின் அகுதொப்பது இல்லை, யார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின். விழுப்பேற்றின் அகுதொப்பது இல்லை, யார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின். ஒருவன் மற்றவர்களிடத்திலே பொறாமை கொள்ளாமல் இருப்பானாயின், மேலான பேறுகளில் அதற்கு இணையாக சிறந்தது ஏதுமில்லை.

0: இயங்கும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன், 416-220-8888. குணா குணராஜா, 647-624-4165. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401க்கு அருகில் Belfield and Highway 27 இல், 121 City View Drive, Etobicoke-வில். On-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. Lotus Funeral and Cremation .com. சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில். சோல் அண்ட் ஃபயர், சின்மயி,
1: தமிழை இங்கு கொட்டி தீரா,
0: ஆண்ட்ரியா,
1: ஓ சொல்றியா
0: July 4, Whitby Event Center Hill. ஒரு டிக்கெட் வாங்கினால் இரண்டு கன்சர்ட்டுக்கு போகலாம். Book now to get attractive discounts. 647-505-7773. Soul and Fire Events. kilikoot.ca.

Mande pra ele aí.

ஆர விதிமாற சதிகார கதிமாற ஒரு 100 படை மோதல்.

உலகில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ். உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. 647-849-4444. ஸ்மார்ட்

0: பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை.
1: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி மிசிசாகா, பிராம்ப்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200 9-667-6627-2. புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம்.
2: உலகிழந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 17. அழுக்காராமை. விழுப்பேற்றின் அதொப்பது இல்லை, யார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின். விழுப்பேற்றின் அதொப்பது இல்லை, யார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின். ஒருவன் மற்றவர்களிடத்திலே பொறாமை கொள்ளாமல் இருப்பானாயின் மேலான பேறுகளில் அதற்கு இணையாக சிறந்தது ஏதுமில்லை.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரிவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775.
2: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி
3: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்.
2: 905-417-6069.
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
4: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும்
5: மியூசிக் கனெக்ட்ஸ்.
4: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 26ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜெயக்குமார், அண்ணநாதன் மற்றும் தனுஸ்ரீ நாகரஞ்சன்.
6: சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
7: அப்படின்ற

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு. 2026 நிசான் ராக் 5 ஜீரோ பைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவெல்லடா.
4: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 17 அழுக்காராமை. விழுப்பேற்றின் அது தொப்பது இல்லை, யார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின்.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
5: Everything okay? No problem, Dijinam.
6: Bar kalamu closing da, tadikira nadi.
7: The customer you're trying to reach is not available.
8: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maatavum. Call Prithi Selvam, 416-268-0155. 416-268-0155.
5: வருடாந்த
9: மகோத்சவ பெருவிழா மே மாதம் 6 கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி மே 24 கைலாச வாகனம், 26 மாம்பழ திருவிழா, 27 வேட்டை திருவிழா, 28 சப்பர திருவிழா, மே 29 வைகாசி விசாக தினத்தன்று தேர் திருவிழாவும், மாலை முருகப்பெருமானின் சண்முகார்ச்சனையும், மே 30 காலை தீர்த்த திருவிழாவும், மாலை கொடியிறக்க திருவிழாவும் நடைபெறும்.
10: இலக்கம் 200 அட்வான்ஸ் குலோவாட், 416-471-0255.
11: என்ன பபடிய கத்தல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் தேவ பக்கமே பாக்குறேன்
12: உங்களுக்கு. ஹாலிடே சீசன் வருது, வீட்டுக்கு காத்தா சாப்பிட வர போயிட கோசலியும் மெலிவா மண்டலாம் பாக்குறோம். டீன்கலி
11: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குற? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
8: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
13: 905-270-8800. 905-270-8800.
8: உதயம் சூப்பர் மார்க்கெட்,

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சினையிலிருந்து விடுபட உதவியது
2: சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்றாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000 GTA credit.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
4: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 17. அழுக்காராமை விழுப்பேற்றின் அதொப்பது இல்லை, யார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின். விழுப்பேற்றின் அதொப்பது இல்லை, யார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின். ஒருவன் மற்றவர்களிடத்திலே பொறாமை கொள்ளாமல் இருப்பானாயின் மேலான பேறுகளில் அதற்கு இணையாக சிறந்தது ஏதுமில்லை.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358 6478879358. வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன் பையிங் அண்ட் செல்லிங் GTA இல் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661-416-475-4661-4765-4661. ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல், டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வேர், மென்ஸ் கலெக்ஷன். குர்தி $2 for $10, நைட்டி $3 for $10, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், பிரீத்தி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60% கழிவில், மார்க்கம் அண்ட் லோரன்ஸ் 36-1 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ. ஏசியன்ஸ் மெகா சேல்
2: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 26ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜெயக்குமார் அண்ணநாதன் மற்றும் தனுஸ்ரீ நாகரஞ்சன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
3: அப்படின்ற

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: உறுப்புறப்பு சிஎம்ஆர் தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் சிஎம்ஆர் பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறிய தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் மற்றும் ஒரு ஒலிபரப்பின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இப்பொழுது வானொலிகளில் உங்களோடு ஜோதி ஜெயக்குமார். நேரம் இப்பொழுது காலை 6:02. இன்றைய நாள் மே மாதம் 24 ஞாயிற்றுக்கிழமை. மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சிறப்புகள் சேர்க்கக்கூடிய நல்லதொரு நாளாக அமைய வேண்டும் என்று நாங்கள் சிஎம்ஆர் குடும்பம் சார்பாக உங்களை வாழ்த்துகின்றோம். அதே நேரம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காண்கின்ற அத்தனை அன்பு நேயர்களுக்கும் இனிமையான வாழ்த்தினையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து தமிழா தமிழாவோடு இணைந்திருக்க போன்றீர்கள். தமிழா தமிழா நிகழ்ச்சியிலே உங்களுக்காக பல்வேறு நிகழ்ச்சிகள் காத்திருக்கின்றன. வளமை போல இணைந்து சிறப்பிக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை தருகின்றேன். 416-6444-6222. இப்பொழுது முதல் 8 வரைக்கும் உங்களுக்காக நிகழ்ச்சி மனதின் ராகங்கள் இடம்பெற இருக்கின்றது. உங்களுக்கு பிடித்த ஒரு பாடலை நீங்கள் கேட்டு மகிழலாம். அதனை தொடர்ந்து இடம்பெற இருக்கின்றது 9 வரைக்கும் நவரச கவியரங்கம். உங்களுக்கு பிடித்த ஒரு தலைப்பிலே நீங்க கவி வழங்கலாம். எந்த நாட்டிலிருந்து நீங்க இணைந்து கொண்டு

சிறப்பிக்கலாம். அதனைத் தொடர்ந்து இடம்பெற இருக்கின்ற அற்புதமான நிகழ்ச்சி திருக்குறளினும் திருவிளக்கு. அதிலே ஆரம்பத்தில் சிறுவர்களுக்கான திருக்குறள் நிகழ்ச்சி இடம்பெறும். 9:30 வரைக்கும் அதனைத் தொடர்ந்து பெரியவர்களுக்கான திருக்குறள் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அவ்வளவுதான் இன்று இடம்பெற இருக்கின்ற நிகழ்ச்சிகள். ஆகவே உங்களுக்கு தொலைபேசி இலக்கமும் கொடுத்திருக்கின்றோம். இணைந்து சிறப்பிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். நிகழ்ச்சியை ஆரம்பிக்க வருகின்ற இந்த பாடலை SPB அவர்களோடு சொன்னல்தான் பாடியிருக்கின்றார்.

0: தமிழ தமிழோடு இணைந்திருக்கிறீங்க. செந்தமிழ் பாட்டு திரைப்பட பாடல் கேட்டீர்கள். எங்களோடு இணைந்திருக்கின்ற நேயர்களை நாங்கள் சந்திக்க போன்றோம். முதலாவது நேயர் வணக்கம். நலமாக இருக்கிறேன் செல்வகுமார், நீங்க எப்படி இருக்கிறீங்க? ஆமா, சிறப்பு. சொல்லுங்க, என்ன பாடலோடு வந்திருக்கிறீங்க?
1: காமராஜன் படத்துல இருந்து மின்னலி என்ற அந்த பாட்டு.
0: நிச்சயமாக பாடல் வரப்போனது. மிக்க நன்றி உங்களுக்கு.
1: நன்றி, வணக்கம்.

0: கமல தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். அமரன் திரைப்பட பாடல் கேட்டீர்கள். சிவகார்த்திகேயன் பாடிய பாடல் அந்த பாடல். நேரம் இப்பொழுது 6:14. அடுத்த நேரை சந்திக்கின்றோம். வணக்கம். நலமாக இருக்கிறேன். நலம் இல்லாம இருக்குதா? இல்ல தண்ணி
1: இல்ல,
0: கொஞ்சம் குரல் வர வேணும், கொஞ்சம் டைம் எடுக்க. சொல்லுங்க, என்ன பாடலோடு வந்திருக்கீங்க?
1: எனக்கு வந்து புதிய மன்னர்கள் படத்துல இருந்து வாணி போட்டு கை தட்டு.
0: நல்ல ஒரு பாடல், மிக்க நன்றி உங்க வருகைக்கு.
1: நன்றி, நன்றி, வணக்கம்.
0: வணக்கம். மனோ பாடுகின்ற பாடல் இந்த பாடல்.

0: கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD.
1: தமிழோடு இணைந்திருக்கிறீங்க. மனதின் ராகங்கள் நிகழ்ச்சி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு பிடித்த ஒரு பாடலோடு 8 மணி வரைக்கும் இணைந்து சிறப்பிக்கலாம். டொரண்டோவிலே இப்பொழுது வெப்பநிலை 9 பாகையாக இருக்கின்றது. பகல் பொழுது வெப்பநிலை 19 பாகை வரையும் உயர்ச்சி அடையும். மறுபடியும் மாலை பொழுதிலே 13 பாகை வரைக்கும் வீழ்ச்சி அடைய போன்றது. இன்று தொடர்ந்து மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறி தென்படுகின்றது. அடுத்த நேரில் சந்திக்கின்றோம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யார் பேசுகின்றீர்கள்?
2: நான் கலியுவர்தன் கலைக்கிறேன்.
1: சொல்லுங்க, என்ன பாடல் வேண்டும்?
2: படம் கொஞ்சஞ்சலங்கை, பாட்டு சிங்கார வேலனே நீ வா.
1: பாடல் வருகின்றது. மிக்க நன்றி உங்களுக்கு.

0: ಶಾಂತಾ ಪುಟ್ಟ, ಏನ್ ಪಾಟಿ ನಿಲ್ತಿ ಬಿಟ್ಟಾಯ್? ಉನ್ ಇಸೆಯಿಂದ ಇನ್ಬ ವೆಳ್ಳತ್ತಲೆ ನೀಂದುವುದಕ್ಕೆ ಓಡೋಡಿ ಬಂದ ಎನ್ನ ಹೇಮಾತಾದೆ ಶಾಂತಾ?
1: ಏನ್ ಇಸೆ ಉಂಗಳಾದ ಸ್ವರತ್ತಕ್ಕೆ ಮುನ್ನ
0: தேனோடு கலந்த தெள்ளமுதல் கோல நிலவோடு சேர்ந்த குளிர் தென்றல் இந்த சிங்காரவேலன் சந்நிதியிலே நமது சங்கீத அருவிகள் ஒன்று கலக்கட்டும். பாடு பாடு சாந்தா பாடு.

0: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200, 9056677200.
3: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவை.
4: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
5: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
6: நேரம் இப்பொழுது 6:27. அடுத்த நேரங்களோடு வணக்கம். வணக்கம்
7: வணக்கம் இல்ல, நான் இது பேசுறது அப்படி நலமா இருக்கீங்களோ?
6: நலமாக இருக்கிறேன். இது என்ன சொல்லுங்க, என்ன பாடல் தெரியும்?
7: இன்னைக்கு பாவமணிக்கு படத்துல இருந்து காலங்களில் அவள் வசந்தம் கிளைகளில் எவ்வளவு அந்த பாடல் கேட்கலாமா?
6: நிச்சயமாக பாடல் வருகின்றது. உங்களுக்காக மிக்க நன்றி. உங்களுக்கு
7: நன்றி. வணக்கம்.

0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365.
2: $1,800 வரை கொடுக்கணும்.
3: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
2: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையில வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம்.
2: என்ன? மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 416-834-2266.
2: ஜீவா ஜுவல்லர்ஸ்.

0: தமிழ தமிழோடு இணைந்திருக்கிறீங்க. உள்ளிட்ட அந்த பாடலை ராகுல் நம்பியார், கிருஷ்ணமூர்த்தி குழுவினர் இணைந்து பாடியிருந்தார்கள். நாமுத்துக்குமார் வரிகள். இப்பொழுது எங்களோட அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் ஜோதி, இது ரவிபாலா.
0: இனிய வணக்கம் ரவிபாலா, எப்படி இருக்கிறீங்க?
1: நான் ஜோதி. ஜோதி நலமா?
0: நலமாக இருக்கிறேன். என்ன பாடலோடு வந்திருக்கிறீங்க?
1: எனக்கு இந்த பணக்கார குடும்பம் படத்துல இருந்து பறக்கும் பந்து பறக்கும் இந்த பாடுதாங்க.
0: பந்து பறக்கும்,
1: ஆமா. ஆடையில் உற்சாகமா உற்சாகம் முழுவதும் ஞாயிற்றுக்கிழமை.
0: அப்படியா? சரி சரி. என்ன பாடல், தத்துவம் சொல்ல போதா?
1: இல்ல, காதல் தான் சொல்லு.
0: காதல் தான் சொல்லுமா?
1: ஆமா, முடிக்க இல்லாம இப்படிதான் வர போகுது. என்னதான் காதல் தான் ஞாயிற்றுக்கிழமை.
0: ஞாயிற்றுக்கிழமை ஒரே காதல் மயமா இருக்க போது.
1: வெயில பாடுகளும் இல்ல, ஃப்ரீ தானே.
0: பார்க்கலாம். மிக்க நன்றி உங்க வருகைக்கு. மீண்டும் சந்திப்போம்.
1: நன்றி,
0: நன்றி, வணக்கம். ஆமா, ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் காதல் மயமா வரப்போகுதுன்னு சொல்லியாச்சு. ஆகவே நாங்கள் திருக்குறள் நிகழ்ச்சியை கூட அந்த மாதிரி எடுத்து வரலாம் என்று யோசிக்கின்றோம். உங்க விருப்பம் தான் எங்களுடைய விருப்பம். அதில் இன்று நாங்கள் குறிப்பாக காமத்து பாலிலே 114வது அதிகாரமாகிய நாணு துறவுரைத்தல் என்ற அதிகாரத்தில் ஒரு ஆணினுடைய நிலை வளமையாக நாங்கள் பெண்களை பற்றியே புராணம் பாடுவோம். பெண்கள் தான் அவ்வளவுக்கு செல்ல பிள்ளைகள் மாதிரி, ஆணுக்குள்ளும் வழிகள் இருக்கின்றன என்பதனை பேசி பார்க்கலாம். காமத்துப்பாலில் இருந்து அற்புதமான ஒரு உன்னதமான கலை வடிவமாக இருக்கக்கூடிய காமத்துப்பாலிலிருந்து நாணு துறவுரைத்தல் என்ற அதிகாரம் குறித்து பேசி பார்க்கலாம். என்ன தலைப்பு என்பதனை நான் உங்களுக்கு அடுத்த மணி பொழுதிலே அறிய தருவேன்.

0: நேரம் இப்பொழுது 6:42. டி எம் சவுந்தரராஜன் குழுவினர் பாடிய பாடல் பணக்கார குடும்பம் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க கேட்டீர்கள். இப்பொழுது எங்களோட அடுத்த நேர் வணக்கம்.
1: காலை வணக்கம் ஜோதி சாரா.
0: இனிய காலை வணக்கம் சாரா, எப்படி இருக்கிறீங்கள்?
1: நலம் நலமா இருக்கிறோம், நீங்கள் எப்படி?
0: நானும் நலமாக இருக்கிறேன். சொல்லுங்க, என்ன பாடலோடு வந்திருக்கிறீங்க?
1: காலை 9 காலை பாட்டு போடுங்க, அழகா இருக்கும்.
0: எல்லாருக்குமே மிக்க மிக்க நன்றி. இந்த காலை பொழுதுலையும் எழுந்து வந்து நிகழ்ச்சியை அலங்கரிக்கிறதுக்கு மிக்க நன்றி.
1: நன்றி,
0: மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.
1: சந்திப்போம், நன்றி.

0: தமிழ தமிழ ஒரு இணைந்திருக்கிறீங்க. ஒலித்த அந்த பாடலை அனிதா பாடி இருந்த இசைஞானியின் இசையிலே பாடல் ஒலித்தது. இப்பொழுது எங்களோட அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் ஜோதி, நான் நம்பி இருக்கிறேன்.
0: இனிய காலை வணக்கம் நம்பி, எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சுகமா இருக்கிறேன். இப்ப ரவிவாலன் வேண்டுகோளுக்கு இந்த வேண்டுகோள் என்று கொடுத்த காதல் பாட்டு அன்பு அதிகாலையில் என்று சொல்லி.
0: ஆமாம் ஆமாம்,
1: அப்ப இதுவும் ஒரு காதல் பாட்டு மாதிரி தான். கண்ணதாசா கண்ணதாசா வருவாயா?
0: அதுதான், அவரை கூப்பிட்ட பிரச்சனை முடிஞ்சு. நிறைய காதல் பாடல் எல்லாம் எழுதி தருவார். மிக்க நன்றி நம்பி. நான் உங்களுக்கு மீண்டும் சார்
1: நன்றி அம்மா.
0: வணக்கம் வணக்கம். மகாலட்சுமி ஐயர் பாடுகின்ற பாடல் இந்த பாடல்.

0: எவ்ரிதிங் ஓகே, நோ ப்ராப்ளம் டிஜினம்.
1: பார் கிளம்பு க்ளோசிங் டேட் அடிக்கிற நடி.
2: The customer you're trying to reach is not available.
3: பிரதி செல்வம், ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜ், ரீஃபைனான்ஸ், ஃபர்ஸ்ட் ஹோம் பையர்ஸ், டெட் கன்சலிடேஷன். அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம்,
0: 6:53.
4: அடுத்த நேரங்களோடு வணக்கம்.
5: நலமா இருக்கிறீங்களா?
4: இனிய காலை வணக்கம் கோதாசன். நான் நலமாக இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
5: நான் நலமா மகிழ்ச்சியா இருக்கிறேன், நன்றி.
4: நல்லது, சொல்லுங்க, என்ன பாடலோடு வந்திருக்கீங்க?
5: எனக்கு பொண்ணு பார்க்க போறேன் படத்துல இருந்து, சலசல என ஓடும் குளிரோடையில் சங்கீதமே.
4: ஆமா, நல்ல மழை குளிரா தான் இருக்குது.
5: கண்டிப்பா
4: பாடல் வரப்போனது. மிக்க நன்றி உங்க வர.
5: நன்றி ஜோதி, நன்றி.
4: நன்றி, வணக்கம். திருக்குறளை தொடர்ந்து கேட்போமா?
6: தமிழன் என்று சொல்லடா, தலையிடம் இருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
3: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
7: அதிகாரம் 17, அழுக்காராமை. விழுப்பேற்றின் அது தொப்பது இல்லை, யார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின். விழுப்பேற்றின் அது தொப்பது இல்லை, யார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின். ஒருவன் மற்றவர்களிடத்திலே பொறாமை கொள்ளாமல் இருப்பானாயின், மேலான பேறுகளில் அதற்கு இணையாக சிறந்தது ஏதுமில்லை.

0: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிபிரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
1: கெனடியன் லாரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
0: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
1: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383,
0: சுகந்தன், 416-540-6269.
1: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
2: ஆலோசனைகளும்
1: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி, வித்தகன், 416-475-4661, 416-475-4661, 416-475-4661.

0: மனத்தியாலச் செய்திகள் CMR Tamil HD Hourly News.
1: நேரம் இப்பொழுது 7:01. இலங்கை முழுவதும் நிலவிய சீரற்ற காலநிலையால் 27,000 மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக பேரிடர் மேலாண்மை மையம் தெரிவித்துள்ளது. இலங்கைக்கும் கனடாவுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கும் கனேடியம் உயர்ஸ்தானிகருக்கும் இடையில் விசேட சந்திப்பு ஒன்று கொழும்பில் இடம்பெற்றுள்ளது. தெலுங்கானா மாநிலத்தில் கடுமையான வெப்ப அலை காரணமாக 7 மாவட்டங்களில் 16 பேர் உயிரிழந்துள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. இந்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் 150 மேற்பட்ட இந்திய முன்னணி தொழிலதிபர்களை கொண்ட குழுவுடன் நாளை கனடாவுக்கு அதிகாரப்பூர்வ விஜயம் மேற்கொள்ளவுள்ளார். அமெரிக்காவின் புதிய கிரீன் கார்டு கொள்கைக்கு எதிராக ஜனநாயக கட்சி கடும் எதிர்ப்பை தெரிவித்துள்ளது.
0: மனத்தியாலச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

0: தமிழ் எச்டியின் விடியல்.
1: நேயர்கள் தொடர்ந்து தமிழா தமிழாவில் 8 மணி வரைக்கும் மனதின் ராகங்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். உங்களுக்கு பிடித்த பாடலை தான் தொடர்ந்தும் கேட்டு மகிழப் போகின்றீர்கள். 8 மணியிலிருந்து 9 மணி வரை நவரச கவியரங்கிலே சந்திக்கப் போகின்றோம். அதனை தொடர்ந்து திருக்குறள் நிகழ்ச்சி இடம்பெறும். இப்பொழுது எங்களோட அடுத்த நேயர் வணக்கம்.
2: காலை வணக்கம். நான் சுதா ராகம். எப்படி
1: நலமாக இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க சுதா?
2: நாங்களும் நல்ல நன்னமாக இருக்கோம். எனக்கு வந்து பிள்ளைக்கா படத்துல இருந்து மலையின் மொழியினில் அழகிய தமிழ் பாட்டு.
1: கண்டிப்பா அழகான அந்த பாடல் வருகின்றது. மிக்க நன்றி உங்களுக்கு.
2: நன்றி நன்றி. வணக்கம்
1: வணக்கம்.

0: அருமையான ஒரு பாடல். பிள்ளைக்காக திரைப்படத்திலிருந்து எஸ்பிபி அவர்களோட சித்ரா இணைந்து பாடிய பாடல் அந்த பாடல். இப்பொழுது எங்களோட அடுத்த நேயர், வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம் ஜோதி, நான் பிரேமா பேசுறேன். எப்படி இருக்கீங்க நீங்கள்?
0: நலமாக இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க பிரேமா?
1: ரொம்ப நலமா இருக்கேன், நன்றி உங்களுக்கு ஜோதி.
0: என்ன பாடலோடு வந்திருக்கிறீங்க?
1: ஆடிப்பெருக்கு திரைப்படத்துல காவேரி ஓரம் கவி சொன்ன பாட்டு, அந்த பாட்டு வைக்கிறேன்.
0: கண்டிப்பாக. எப்படி போகுது இன்றைய நாள், என்ன பிளான் எல்லாம் பண்ணிருக்கீங்க?
1: ஒன்னும் பிளான் பண்ணிடல ஜோதி, இன்னைக்கு ரெஸ்ட்ஃபுல் டே, அதான் ஓடிக்கிட்டு இருக்கோமே இல்லையா? அப்போ ஒரு நாளைக்கு கொஞ்சம் அமைதியா இருக்கணும், ஒண்ணுமே செய்யாதுக்கு. பட் அப்படி தொடங்குறோம், பட் ஏதாவது ஒண்ணு விழும், அப்ப அதை செய்துட்டே இருப்போம், அப்படியே நாள் ஓடி போயிடும்.
0: சிறப்பான ஒரு நாளாக அமையட்டும். மிக்க நன்றி
1: உங்களுக்கும் உங்களுக்கும் எல்லா நேயர்களுக்கும் ஜோதி. வணக்கம்,
0: வணக்கம்,
1: நன்றி உங்களுக்கு.
0: ஆமா.

0: தமிழ தமிழாவிலே அழகழகான பாடல்கள் ஒலித்து கொண்டிருக்கின்றன. அந்த மாதிரி ஒரு பாடலை எப்பொழுதும் கேட்டிருந்தோம். ஆடிப்பெருக்கு திரைப்படத்திலிருந்து பி சுசில் அவர்கள் பாடிய பாடல் அந்த பாடல். நேரம் இப்பொழுது 7:13 நிமிடம். அடுத்த நேரங்களோடு வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம். நலமாக
0: இருக்கிறேன் சொல்லிங்க ஐயா, எப்படி இருக்கிறீங்க நீங்க? என்ன பாடல் வேண்டும்? பாடல் வரப்போனது, மகிழ்ந்திருங்க, மீண்டும் பேசுவோம்.
1: நன்றி மேம், சந்திப்போம். வணக்கம் வணக்கம் வணக்கம் தமிழ் அண்ணன்.
0: நன்றி வணக்கம்.

0: பன்மொழி கலாச்சாரம் மிக்க கனடிய மண்ணிலிருந்து உலக தமிழர்களுக்காக சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்
1: நேரம் இப்பொழுது 7:18 தொடர்ந்து நேயர்கள் இணைந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறீங்க. மிக்க மிக்க மகிழ்ச்சி. இந்த காலை இப்பொழுதை அழகாக்கி கொண்டிருக்கிறதுக்கும் எங்களை குறிப்பாக என்னன்னு உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறதுக்கும் மிக்க மிக்க நன்றி. தொடர்ந்து 8 வரைக்கும் உங்களுக்கு பிடித்த ஒரு பாடலை நீங்கள் கேட்டு மகிழலாம். அதனை தொடர்ந்து கவியரங்கம் இடம்பெறும். டொரண்டோவிலே இப்பொழுது வெப்பநிலை 9 இருக்கின்றது. பகல் பொழுது வெப்பநிலை 19 வரை உயர்ச்சி அடையும். தொடர்ந்து மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறு தென்படுகின்றது.

மாறி தத்தாம் தன தத்தாம் ஜோனு தாங்கிறதுக்கு தருகிறதுக்க தத்தி தருகிறதும் தித்தருகிறதும் தருகிறதும் ததிங்கிறதுக்கு ததிங்கிறதுக்கு தகுதிக்கு ததிங்கிறதுக்கு தா தாங்கிறதுக்கு தருகிறதுக்கு தத்தி இங்கே நத்தும் தா தாங்கிறதுக்கு தருகிறதுக்கு தீங்கிறதுக்கு தருகிறதுக்கு தரு

0: தமிழ தமிழோடு இணைந்து இருக்கிறீங்க. கல்யாணி பாடிய பாடல் புலமை பித்தனின் வரிகளிலே ஒலித்தது. இப்பொழுது எங்களோட அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சௌதியம்மா, அதிகாலை வணக்கங்கள். நலமா இருக்கீங்களா தியாகராஜா?
0: நலமாக இருக்கிறேன் தியாகராஜா. நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: ஓம், நாங்கள் ஏதோ இறைவன் அருளால் எல்லோரும் நலமுனை இருக்கிறோம். அது போல நீங்கள் அனைவரும் நலமுனை இருக்கணும் என்று சொல்லி எல்லாம் இல்லை இறைவனை அதிகாலையிலே பிரார்த்தனை செய்து கொண்டு நானும் இன்று அம்மன் கோயில் கலக்காலே இருக்கணும். இந்த படம் காலை நேர பூங்குயில் கவிதை பாட பகுதி, அந்த பாடலை கேட்போம். அருமையான பாடல்.
0: காலை நேர பூங்குயில்கள் இணைந்து கவிதை பாடுப்போம்.
1: கவிதை பாடப்போகுது. நன்றிகள், வாழ்த்துக்கள். உங்களோட கதைக்கிறது பெரிய ஒரு சந்தோஷம். காலையிலே மீண்டும் மீண்டும் சந்திப்போமாம்மா. நன்றிகள், வாழ்த்துக்கள், வணக்கம்.
0: வணக்கம், மீண்டும்
1: வணக்கம்.
0: ஆமா, ஒலிக்க இருக்கின்ற இந்த பாடலை எஸ்பிபி அவர்கள் பாடி இருக்கின்றார். பார்க்கலாம் இன்றைக்கு கவிதை பாடப்போற பூங்குயில்கள் யார் யார் என்று சொல்லி கவியரங்கத்துக்காக காத்திருக்கின்றார்கள் பல நேயர்கள். 8 to 9 மணி வரைக்கும் இணைந்து சிறப்பிக்கலாம்.

0: இப்பொழுது நல்ல மணி 29 நிமிடம். அழகான பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம் உங்களோடு சேர்ந்த நானும். இப்பொழுது சங்க இலக்கியமும் என்ன சொல்கிறது என்பதனை கேட்டுக்கொண்டு பாடலோடு தொடர்ந்து இணைந்திருக்கலாம்.
1: சங்ககால தலைவியின் கூற்றாக குறிஞ்சி திணையிலே தேவகுலத்தார் என்ற பெரும் புலவர் இயற்றிய குறுந்தொகை பாடல் இந்த பாடல். நிலத்தினும் பெரிதே, வானினும் உயர்ந்தன்று, நீரினும் ஆறளவின்றே சாரல், கருங்கோர் குறிஞ்சி பூ கொண்டு பெருந்தேனிழைக்கும் நாடனொடு நட்பே. நிலத்தினும் பெரிதே, வானினும் உயர்ந்தன்று, நீரினும் ஆறளவின்றே சாரல், கருங்கோர் குறிஞ்சி பூ கொண்டு பெருந்தேனிழைக்கும் நாடனொடு நட்பே. மலைப்பக்கத்தில் உள்ள கரிய கொம்புகளையுடைய குறிஞ்சி மரத்தின் மலர்களை கொண்டு பெருமளவிலே வண்டுகள் தேனை செய்வதற்கு ஏற்ற இடமாகிய நாட்டையுடைய தலைவனோடு எனக்கு உண்டான காதல் இந்த பூமியை காட்டிலும் பெரியது, அந்த ஆகாயத்தை காட்டிலும் உயர்ந்தது, சமுத்திரத்தை காட்டிலும் ஆழமானது. இணையர்களுக்கிடையே இருக்கின்ற இனிமையான காதலின் ஆழம் கூறும் அழகு பாடல் இது.

சொந்தம் சொந்தம் தந்த சொந்தம் உலகில் வேறென்ன செய்தி தேவனே நான் உந்தன் பாதி இந்த பந்தம் ராக பந்தம் உந்தன் சொந்தம் தந்த சொந்தம் நாதம் என் ஜீவன்.

0: நேரம் இப்பொழுது 7:40. நேயர்கள் இணைந்திருப்பது தமிழா தமிழாவோடு மனதின் ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
5: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட 401க்கு அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் இட்டோபிகோவில் ஆன் சைட் கிரிமேஷன். அனைத்து மதத்தினருக்கு ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753, லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.
6: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம்
7: CMR தமிழ் HD.
6: உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD
7: தமிழ் HD
6: தமிழ் HD.
0: நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நேயர்களுக்கு மிக்க நன்றி. சங்க தமிழம் இடையிடையே இணைந்து ஒலித்துக் கொண்டிருக்கின்றது இந்த அழகான காலை பொழுதில். தொடர்ந்து வருகின்றது 5:50 என்ற இலக்கியத்தில் இருந்து அகத்தினை மரபு, ஒரு காதலை சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு செய்யுள். நீங்களே சொல்லிட்டீங்க இன்று ஞாயிற்றுக்கிழமை, அதனால தத்துவம் பாட வேண்டாம், காதல் தான் வேண்டும் என்று சொல்லி அதனால இந்த அழகான செய்யுளை உங்களுக்காக தருகின்றோம். வணக்கம் நேயர்களே. 5:50 என்ற நூலிலே மாறன் பொறையனார் என்ற பெரும் புலவர் என்ன சொல்கிறார்? விலங்கல் விலங்குகளாய் செல்வாரோ அல்லர் அழல் பட்டு அசைந்த பிடியை எழில் களிறு கல் சுனை சேற்றிடை சின்னீரை கையால் கொண்டு உச்சி ஒழுக்கும் சுரம். விலங்கல் விலங்குகளாய் செல்வாரோ அல்லர் அழல் பட்டு அசைந்த பிடியை எழில் களிறு கல் சுனை சேற்றிடை சின்னீரை கையால் கொண்டு உச்சி ஒழுக்கும் சுரம். அது ஒரு தகிக்கும் பாலைவனம், சுற்றிலும் செந்நிற கற்களும் வெந்து தனியாத மணற்பரப்பும் கொண்ட வறண்ட பாலைவனம். விண்ணை பிளக்கும் வெயில் நிலத்தை தகித்து கொண்டிருக்கின்றது. அங்கே தாகத்தால் நாக்கு வறண்டு நடக்க கூட தம்பின்றி சோர்ந்து நிற்கின்றது ஒரு பெண் யானை. அதன் கண்கள் வெப்பத்தில் சொருகுகின்றன. அருகில் நிற்கும் ஆண் யானையின் உள்ளம் துடிக்கின்றது. வற்றிய ஒரு சுனையில் நீருக்கு பதில் சேறுதான் இன்றி இருக்கிறது. ஆனால் தன் துணையின் தவிப்பை காண சகிக்காத அந்த ஆண் யானை அந்த சேற்றுக்குள் இருக்கும் சொட்டு நீரை தன் துதிக்கையால் அள்ளி எடுத்து மிகவும் மென்மையாக தன் பெண் யானையின் தலை மீது தெளித்து அதை குளிர்விக்கின்றது. ஆம் அன்பர்களே, காதல் என்பது வெறும் வார்த்தை அல்ல. அது மற்றவர் துயரை பகிர்ந்து கொள்ளும் ஒரு பேரறம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு காட்டு யானையின் வழி காதலின் உச்சத்தை பாடுகின்றது இந்த 5:50 செய்யுள். பொருள் தேட புறப்பட்ட தலைவன் வழியிலே இந்த அன்பு காட்சியை காண்கின்றான். ஒரு விலங்குக்கே இத்தனை ஈரமா என அவன் நெஞ்சம் உருகுகின்றது. அங்கே பிடி யானைக்கு கிடைத்த அந்த சொட்டு நீர் ஒரு மருந்தாக மாறுகிறது. இங்கே தன் பிரிவால் வாடப்போகும் தன் காதலியின் முகம் அவனுக்கு நினைவுக்கு வருகின்றது. அவள் அணிந்திருக்கும் அணிகலன்களை விட அவளது அன்பே அவனுக்கு பெரியது. தன் துணையின் வாட்டம் போக்க துடிக்கும் இந்த யானையை விடவா நான் அறிவற்றவன் என அவன் இதயம் கேள்வி கேட்கிறது. பொருள் தேடும் ஆசையை விட தன் காதலியின் கண்ணீரை துடைப்பதே மேலானது என உணர்கிறான். காதல் என்பது
8: அருகிருத்தல் மட்டுமல்ல, துணையின் சின்னஞ்சிறு வலியையும் தன் வலியாக உணர்வதுதான். காதலர் தினத்தின் உண்மையான பொருள் இந்த பாலை நிலத்து யானையின் அன்பிலே ஒளிந்திருக்கின்றது. பிரிவின் துயரம் எரிக்கும் போது காதலின் ஒரு சிறு துளி குளிர்ச்சி உலகத்தையே சுவர்க்கமாக்கும் வலிமை கொண்டது.

0: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 26ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜெயக்குமார், அண்ணநாதன் மற்றும் தனுஸ்ரீ நாகரஞ்சன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம். புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா, ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே சிந்தூரன் 416-220-8888, குணா குணராஜா 647-624-4165. பிராம்டன் அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா மே மாதம் 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி மே 24ஆம் தேதி கைலாச வாகனம், 26ஆம் தேதி மாம்பழ திருவிழா, 27ஆம் தேதி வேட்டை திருவிழா, 28ஆம் தேதி சப்பர திருவிழா, மே 29ஆம் தேதி வைகாசி விசாக தினத்தன்று தேர் திருவிழாவும், மாலை முருகப்பெருமானின் சண்முகார்ச்சனையும், மே 30ஆம் தேதி காலை தீர்த்த திருவிழாவும், மாலை கொடியிறக்க திருவிழாவும் நடைபெறும். இலக்கம் 200 Advanced Boulevard 416-471-0255. புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462 416-821-0462.
1: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரிவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 17. அழுக்காராமை. விழுப்பேற்றின் அது தொப்பது இல்லை, யார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின். விழுப்பேற்றின் அது தொப்பது இல்லை, யார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின். ஒருவன் மற்றவர்களிடத்திலே பொறாமை கொள்ளாமல் இருப்பானாயின் மேலான பேறுகளில் அதற்கு இணையாக சிறந்தது ஏதுமில்லை.

இப்பொழுது 7:55 நிகழ்ச்சியில இணைந்த சிறப்பித்தார் தனி அன்பு நேயர்களுக்கும் மிக்க நன்றி. பாடல் ஒன்றை தொடர்ந்து கவியரங்கிலே சந்திக்க போன்றோம். உங்களுக்கு பிடித்த ஒரு கவிதையோடு நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம். தொடர்ந்து வருகின்ற பாடலை SPB அவர்களோடு ஜானகி அம்மா இணைந்து பாடியிருக்கின்றார்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD
1: மணத்தியால செய்திகள்.
2: CMR தமிழ் HD hourly news.
3: நேரம் இப்பொழுது காலை 8:02. இலங்கை மத்திய வங்கியின் நாணய கொள்கை சபையின் கூட்டம் நாளை திங்கட்கிழமை நடைபெற உள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. இந்தியாவில் கடந்த 10 நாட்களில் 3வது முறையாக பெட்ரோல் மற்றும் டீசல் விலைகள் உயர்த்தப்பட்டுள்ளன. அரசு எண்ணெய் நிறுவனங்கள் சனிக்கிழமை வெளியிட்ட அறிவிப்பின்படி பெட்ரோல் லிட்டருக்கு 87% டீசல் லிட்டருக்கு 91% உயர்த்தப்பட்டுள்ளது. 1986 155 இலங்கை தமிழ் அகதிகள் நியூ ஃபவுண்ட்லேண்ட் கடற்கரையில் தத்தளித்து உள்ளூர் மீனவர்களால் மீட்கப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க சம்பவத்தின் 40வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு இந்த வேக் ஆஃப் அனதர் டைம் என்ற நேரடி ஆவணப்படம் கனேடிய திரைப்பட மற்றும் ஊடக சங்கத்தின் 2026 மாநாட்டில் திரையிடப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் புதிய கிரீன் கார்டு கொள்கைக்கு எதிராக ஜனநாயக கட்சி கடும் எதிர்ப்பை தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதியின் நிர்வாகம் கொண்டுவர முயற்சிக்கும் புதிய குடியேற்ற மாற்றங்களின் கீழ் கிரீன் கார்டு வழங்கும் விதிமுறைகள் மேலும் கடுமையாக்கப்படலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளன.
1: மனத்தியாளச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

நிமிடம். மீண்டும் மற்றமோர் நவரச கவியரங்கிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நேயர்களே. தொடர்ந்து 9 மணி வரைக்கும் இந்த நிகழ்ச்சியில் நீங்க கவி பாடலாம். உங்களுக்கு பிடித்த ஒரு தலைப்பில் நீங்க இன்றைய தினமும் கவி வழங்க முடியும். எப்படியான ஒரு தலைப்பாகவும் இருக்கலாம். சமூக பொறுப்பு மிக்க ஒரு கவியினை, நல்லது ஒரு கவியினை உங்களிடம் எதிர்பார்க்கின்றோம். அது காதல் கவிதையாக இருக்கலாம், அல்லது உறவுகள் சார்ந்த கவிதை, அல்லது ஒரு புரட்சி கவிதை, நாடு சார்ந்த, இயற்கை சார்ந்த என்ன ஒரு கவிதையாகவும் இருக்கலாம். அதே நேரம் எங்களுடைய மொழி சார்ந்த கவிதை, அப்படியான கவிதைகளையும் நீங்க எடுத்து வரலாம். இணைந்து சிறப்பிக்க அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-6446-2222. இந்த நிகழ்ச்சியினை தொடர்ந்து திருக்குறள் எனும் திருவிளக்கு என்று திருக்குறள் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கப் போகின்றோம். குழந்தைகளுக்கான திருக்குறள் நிகழ்ச்சி, தமிழ் சார்ந்த விடயங்கள் எதுவாயினும் அவர்கள் எடுத்து வரலாம். 9 மணியிலிருந்து 9:30 வரைக்கும். அதனை தொடர்ந்து பெரியவர்களை நாங்கள் காமத்து பாலோடு சந்திக்கப் போகின்றோம். அற்புதமான ஒரு தலைப்பு. வளமையாக பெண்களை பற்றி தான் பேசுவது, ஆண்களை பற்றி யாருமே பேசுறதில்லையே ஜோதி. ஆண்களுக்கும் எல்லா பிரச்சனைகளும் இருக்கு, வலி இருக்கு, உணர்வு இருக்கு, எல்லாம் இருக்கு. நம்மளை பற்றி யாரும் பேசுறதில்லை என்று சொல்லி சிலர் நினைப்பார்கள், சொல்லியும் இருக்கிறார்கள். ஒரே பெண்களை பற்றி தான் எல்லா தினங்களிலும், நாள்களிலும், பாடல்களிலும், கவிதைகளிலும் பேசிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி. ஆக இன்று நாங்கள் 114வது அதிகாரமாகிய நாணு துறவுரைத்தல் என்ற அதிகாரத்தை நாங்கள் பேச போகின்றோம். அது நீங்கள் அதிலிருந்து குரல் பாக்கள் உங்களுக்கு தெரிந்தால் கண்டிப்பாக சொல்லலாம். இல்லாது விட்டாலும் நீங்கள் உங்கள் பொதுவான ஒரு தலைப்பிலே உங்களுடைய கருத்துக்கள், அதுதான் மிக முக்கியமானது. பெண்களுக்கு மட்டும்தான் காதலில் அதிகம், பெண்கள் மட்டும்தான் காதலில் அதிகம் பாதிக்கப்படுகின்றார்களா, ஆண்களுமா என்ற ஒரு கேள்வியோடு ஒரு தலைப்பினை உங்களுக்கு வழங்குகின்றேன். ஆயத்தமாகிக் கொள்ளுங்கள், 9:30 இந்த தலைப்பில் பேசலாம். பெண்கள் மட்டும்தான் காதலில் அதிகம் பாதிக்கப்படுகின்றார்களா, அல்லது ஆண்களுமா என்றால் நீங்க என்ன பதில் சொல்வீர்கள் என்பதனை எதிர்பார்க்கின்றோம். அதற்கு தெய்வ புலவர் ஐயன் திருவள்ளுவனார் என்ன சொல்லி இருக்கிறார் என்பதனையும், ஒரு ஆண் எப்படி தவிப்பு, அது எல்லாவற்றையும் நாங்கள் உங்களுக்கு குரல் பாக்களில் இருந்து கூறவிருக்கின்றோம். நீங்க பொதுவாக பேசிக் கொள்ளலாம். இப்பொழுது கவியரங்கினை பாடல் ஒன்றோடு ஆரம்பிப்போம்.

0: என்ன, கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
1: ஆண்டி ஓட்டுக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
2: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
3: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
4: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பாட்டுடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
3: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
4: 416-489-2000. GTA கிரெடிட்.
5: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
6: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
5: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
6: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
5: 416-271-5992.
6: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.

0: நேரம் இப்பொழுது காலை 8:14 தொடர்ந்து நேயர்களை சந்திக்க போன்றோம். உங்களுக்கு பிடித்த ஒரு கவிதையோடு நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம். எழுதுறதுக்கு நேரம் இல்லை இந்த நேரத்தில் என்றாலும் கூட கண்டிப்பா நீங்க படித்ததில் பிடித்த ஒரு கவிதையை கூட எடுத்து வரலாம். இப்பொழுது எங்களோடு இணைந்திருக்கின்ற முதலாவது கவிஞர், வணக்கம்.
1: வணக்கம் ஜோதி, ரவிபாலா.
0: இன்னிய காலை வணக்கம் ரவிபாலா, அன்போடு வரவேற்கின்றேன். சொல்லுங்க, என்ன தலைப்பிலே கவி வழங்க போறீங்க?
1: நன்றி ஜோதி. இன்னைக்கு நவரச கவிஞர் என்னுடைய தலைப்பு காதல்.
0: காதல்,
1: காதல் பற்றி பாட போகிறேன்.
0: காதல் போயின் சாதல், அப்படியா?
1: காதல் போயின் சாதல் இல்லை, அப்ப அது அந்த முடிவுகள் மறைப்படாது.
0: அதைத்தான் நாங்களும் பேச போறோம். நானு துறவுரைத்தல் ஒரு ஆணியினுடைய வலியை பேச போகிறோம் அடுத்த நிகழ்ச்சியிலே. சொல்லுங்க, எப்படி அமைய போன்றது கேட்போம்.
1: இயற்கையின் இயக்கம் அதில் காதலே இமயம், வாழ்க்கை வட்டத்தில் பிணைப்பே பிரதானம். இயற்கையின் இயக்கம் அதில் காதலே இமயம், வாழ்க்கை வட்டத்தில் பிணைப்பே பிரதானம். வாழும் உயிர்கள் வசமாகும் விந்தை, பருவத்தின் முதிர்ச்சியில் பக்குவமாய் தோன்றும். வாழும் உயிர்கள் வசமாகும் விந்தை, பருவ முதிர்ச்சியில் பக்குவமாய் தோன்றும். வீறு கொண்டுகளும் வீழ்த்த முடியா உணர்வு, விழிகளின் பார்வையில் பட்டுவிடும் நொடி. வீறு கொண்டுகளும் வீழ்த்த முடியா உணர்வு, விழிகளின் பார்வையில் பட்டுவிடும் நொடி. ஊடறுத்து உட்புகும் உள்ளமதை தைத்துவிடும், பட்டுவிட்ட காயம் அது காதல் நோய் தந்திருக்கும். ஊடரசு உட்புகும் உள்ளமதை தைத்துவிடும், பட்டுவிட்ட காயம் அது காதல் நோய் தந்து நிற்கும். சம்மதமின்றியே சார்ந்து நின்று படரும், சம்மதமின்றியே சார்ந்து நின்று படரும். அத்தனையும் துணக்கும் காதலின் காத்திரம், வேதனைகள் வந்து வெறந்து கட்டி நிற்கும். அத்தனையும் துணக்கும் காதலின் காத்திரம், வேதனைகள் வந்து வெறந்து கட்டி நிற்கும். சூரிய காதல் மட்டும் சோதனைகள் தாண்டி நிற்கும், வெற்றியோ தோல்வியோ நினைவுகள் என்றும் அழியாது. அத்தனையும் துறக்கும் காதலின் காத்திரம், வேதனைகள் வந்து வெறிந்து கட்டி நிற்கும். தூய காதல் மட்டும் சோதனைகள் தாண்டி நிற்கும், வெற்றியோ தோல்வியோ நினைவுகள் என்றும் அழியாது. இதயத்தின் ஓரமது வெளிக்கும் வலுவாய், இதயத்தின் ஓரமது வெளிக்கும் வலுவாய், வாழ்நாள் முழுவதும் யாரும் அறியாமல் பண்பாட்டில் உச்சம் கண்டு உயிர்காதல் என்றும் நிற்கும். வாழ்நாள் முழுவதும் யாரும் அறியாமல் பண்பாட்டில் உச்சம் கண்ட உயிர்காதல் விரிந்து கொள்ளாமல் காதலை என்றும் வாழ வைக்கும். வாழ்நாள் முழுவதும் யாரும் அறியாமல் பண்பாட்டில் உச்சம் கண்ட உயிர்காதல் விரிந்து கொள்ளாமல் காதலை என்றும் வாழ வைக்கும். அன்பின் உச்சம் காதலின் விருட்சம், அன்பின் உச்சம் காதலின் விருட்சம், தூய காதல் உலகில் துளிர்க்கட்டும். தூற்றும் சுற்றம் தூய காதலை ஏற்கட்டும் என்றும், தூற்றும் சுற்றம் தூய காதலை ஏற்கட்டும். மடலேறு இழக்காமல் இங்கித வாய்ப்புக்கட்டும், மடலேறு இழக்காமல் இங்கித வாய்ப்புக்கட்டும். காதல் தேடி யாசகம் வேண்டி, காதல் தேடி யாசகம் வேண்டி, இம்சைகள் செய்து இதயங்கள் கிழியாமல், இதமாய் இணங்கி இயற்கையின் கோலமதை அழகாய் வரைந்து வாழ்வில் சுகம் பெறுவோம். மடலேறி இணக்காமல் இங்கிதமாய் பூக்கட்டும், காதல் தேடி யாசகம் வேண்டி, இம்சைகள் செய்து இதயங்கள் கிழியாமல், இதமாய் இணங்கி இயற்கையின் கோலமதை அழகாய் வரைந்து வாழ்வில் சுகம் பெறுவோம். மண்ணில் இந்த காதல் இன்றி கூறுவோம், பொய்யாமல் கொட்டி பெய்யும் மலையில் பச்சை புடவையில் என்னும் பாறைங்கும், இரண்டு உயிர்கள் உண்மை காதலில் துடித்து எழுந்து வண்ணப்பூக்களை தூத்து குலுங்கி நறுமணம் தந்து தூரித்து நிற்கட்டுமே. வாழ்த்து சொல்லுங்கள் தலைமுறை கண்டு வாழட்டுமே. பச்சை புடவையில் இன்னும் பாறைங்கும், இரண்டு உயிர்கள் உண்மை காதலில் துடித்து எழுந்து வண்ணப்பூக்கள் தந்து தூத்து குலுங்கி நறுமணம் தந்து தூரித்து நிற்கட்டுமே. வாழ்த்து சொல்லுங்கள் தலைமுறை கண்டு வாழட்டுமே. நன்றி ஜோதி.
0: அருமை அருமை, ஏற்றுக்கொண்டீர்கள். அற்புதமான ஒரு காதலை, நிச்சயமாக அதே காதல் என்பது உண்மை காதல் என்பது தெய்வீகமானது. அது கூடி பிரிந்தாலும் நினைவுகளால் நெஞ்சத்தில் நிறைந்திருப்பது தான் உண்மையான ஒரு காதலின் இயல்பு. அது யாராலும் மறைக்கவோ மறுக்கவோ அழிக்கவோ முடியாது. கண்டிப்பாக அதை ஆமாம் சொல்லுங்க.
1: ஆனால் ஜோதி, இந்த வாடகை ஒன்று சொல்லுவோம், காதல் அது அது உடல் சம்பந்தப்பட்டது, அது பொதுவா எல்லாருக்கும் தூக்கும். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேல அந்த காதல இணையத்தின் வடுவா அது தூண்டப்படணும். ஆனால் அதை திருப்பி தட்டி எழுப்ப கூடாது. திருப்பி தட்டி எழுப்பினதால்தான் இங்க கன பிரச்சின உலகத்தில் நடக்குது. அதெல்லாம் அதெல்லாம் ஒரு நினைவுகள், இன்ப நினைவுகள். அது அப்படியே படுத்திருக்கட்டும், அது அது அது ஒரு சுகம். ஆனால் அதை காலம் கடந்து முறை தவறி அதை வெளிக்கொள்றது எல்லாம் அழகில்லை. அது பண்பாட்டின் ஒரு சுகமான செயல் அல்லது அதனால் உள்ள பிரச்சனைகள் இப்பொழுது இப்பொழுது இந்த நிகழ்காலத்துல நாங்கள் கன பிரச்சனைகளை கண்டு கொண்டிருக்கிறோம். காதல் என்பது பொருள் தூய்மையானது, அது நேர்மை இருக்கு, பண்பாடு இருக்கு, சக்தி இருக்குது. இதெல்லாம் மனிதர் கை கொண்டு மக்கள் வாழவும்
0: கண்டிப்பா கண்டிப்பா. மிக அருமையான ஒரு கவி வழங்கி இருக்கிறீங்க காதல் குறித்து. வேதனைகள் தந்து வரிந்து கட்டி நிற்கும் என்று சொல்லி இருக்கிறீங்க. யாரும் அறியாமல் வருத்தக்கூடியது காதல். காதல் என்பது தும்மலை போன்றது என்று சொல்வார்கள். அது ஏன் என்று நினைக்கிறீங்க? காதல் என்பது தும்மலை போன்றது என்று ஒரு பாடலிலே ஒரு வரி ஒன்று வரும். மன்னிக்கணும், அடுத்த நிகழ்ச்சியில நாம இதைத்தான் ஒரு இதை வைத்து தான் பேச போறோம். இருந்தாலும் உங்களிடம் கேட்கிறேன். ஆமாம்
1: ஆமாம், தும்மல் இருமல் எல்லாம் அடக்கடித்தாலும்
0: உடனே வர நேரம் வரும் போகும்னு தெரியாம வந்துட்டு போயிடும். அப்படியோ?
1: அது வந்துடும். அது கால நேரம் இடம் பொருள் உண்மையும் பார்க்காது. அது வந்துடும், அது இயற்கை உபாதை. அது மாதிரிதான் காதலும். அது நெருப்புண்டாலும் பரிசனை நெருப்பு ஒரு கவிஞர் நெருப்பு பந்து ஒன்று தெரிஞ்சிருந்து நான் விழுங்க போடிய போது விழுந்துவேன். அப்படியான காதலுங்களாம் இருக்குது. காதல் என்பது அதுதான், உண்மை காதல் அதுதான்.
0: ஆமாம் ஆமாம், வார்த்தைகளும் தோற்று போகும், கண்ணோடு கண் இணை நோக்கொக்கின் வாய் சொற்கள் என்ன பயனும் இல்லை என்று திருவள்ளுவரை சொல்லிவிட்டார். சொல்லுங்க.
1: ஆமா, காதல் என்ற புகையில் உண்மை காதல் அல்லாமல் காமம் மேல் ஊங்கி சில சீரழிவுகள் எல்லாம் நடக்கும். அதெல்லாம் காதலுக்குள்ள வராது. உண்மை காதல் என்றும் வாழும். அது புனிதமானது, தூய்மையானது.
0: கண்டிப்பா
1: அதைத்தான் வாழ வைக்கணும். அதைத்தான் சொன்னேன், வாழ வைக்கணும், வாழ்த்து மகிழ்வோம் என்று.
0: பிரித்து வைத்து பார்ப்பது அது துரோகம், அது மிகப்பெரிய பாவம் என்றுதான் நான் நினைக்கிறேன். ஆனால் நாங்கள் தாயகத்தில் இருந்த அந்த பெற்றோருடைய நிலை இங்கே அப்படியே முற்றிலும் மாறுபட்டு விட்டது. கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு பொதுமை பண்போடு வந்து விட்டது. அங்கெல்லாம் அப்படி இல்லை, அது பார்ப்பார்கள் இது பார்ப்பார்கள் சொல்ல விரும்பவில்லை, பல விஷயங்களை பார்ப்பார்கள் இல்லையா?
1: செய்யக்கூடாது, வராவதல்ல. ஆமா, நாங்கள் பார்த்ததுதான் அடுத்தடுத்த பார்க்க போகுது. நாங்களுக்கு மட்டும் நியாயம், மற்ற நியாயம் என்று அப்படியெல்லாம் இல்லை. அது அது குளிர்க்கக்கூடியது இயற்கையினால், ஒரு இயற்கையினால் அது கட்டமைப்பு. அதை மக்கள் எதற்குமே இயலாது. அது பற்றியும் நான் அடுத்த நிகழ்ச்சியில் பேசுவேன்.
0: கண்டிப்பா, மிக்க நன்றி, உங்க வருகைக்கு மீண்டும்
1: பேசுவேன். நன்றி ஜோதி, நன்றி
0: நன்றி, வணக்கம். அடுத்த நேரை நாங்கள் சந்திக்க போகின்றோம்.

0: தொடர்ந்து அடுத்த கவிஞரை சந்திக்க போகின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ஜோதி, நான் பஞ்சாயத்திடம் பேசுவோம்.
0: இனிய காலை வணக்கம்.
1: வணக்கம்
0: அவர்களே, சொல்லுங்க.
1: உங்களுக்கு வணக்கங்களும் மனத்துக்கங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு
0: மிக்க நன்றி.
1: ரெண்டு உயிர்களின் உன்னதமான காதலை பற்றி ரவிபாலா சொல்லி சென்றேன்.
0: ஆமாம் ஆமாம்.
1: நான் என்ன சொல்ல போறேன், சேர்க்கிற யாவுல நட்பின் அதுபோல் வினைக்கரிய யாவுல காப்பு. அப்ப நான் அந்த அந்த அதே ரெண்டு உயிரிழந்த நட்பை பற்றி சொல்ல போறேன். அவர் காதலை எடுத்துக்கொண்டார், நான் நட்பு
0: எடுத்துக்கொண்டேன்.
1: முதிர்ந்த பின்பும் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள இதுக்கு ஒரே ஒரு இதயம் நட்பு. முதிர்ந்த பின்பும் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள இதுக்கு ஒரே ஒரு இதயம் நட்பு. இரத்த பாசம் பந்தம் கலக்காத ஒரு உயரிய உறவு நட்பு. இரத்த பாசம் பந்தம் கலக்காத ஒரு உயரிய உறவு நட்பு. வெறும் கண்ணீரை துடைப்பது நட்பல்ல, மறுமுறை கண்ணீரை விரவிடாமல் தடுப்பது நட்பு. வெறும் கண்ணீரை துடைப்பது நட்பல்ல, மறுமுறை கண்ணீரை விரவிடாமல் தடுப்பது நட்பு. பார்த்தலும் பால் உறவு உணர்வுகளினால் உந்தப்படும் காதல் அல்ல நட்பு. பார்த்தலும் பால் உணர்வுகளினால் உந்தப்படும் காதல் அல்ல நட்பு. பிரிந்து விட்டால் இறந்து விடுவேன் என்ற காதலுக்கு முன்னால், பிரிந்து விட்டால் இறந்து விடுவேன் என்ற காதலுக்கு முன்னால், இறந்து விட்டால் பிரிந்து விடுவேன் என்பது நட்பு. பிரிந்து விட்டால் இறந்து விடுவேன் என்ற காதலுக்கு முன்னால், இறந்து விட்டால் பிரிந்து விடுவேன் என்பது நட்பு. சொந்தங்கள் ஆயுதம் உன்னை தேடி வரலாம், ஆனால் தேடினாலும் கிடைக்காத சொந்தம் நட்பு. சொந்தங்கள் ஆயுதம் உன்னை தேடி வரலாம், ஆனால் தேடினாலும் கிடைக்காத சொந்தம் நட்பு. நான் சாகும் வரை நீடிக்க வேண்டும் உன் நட்பு, இல்லையெனில் உன் நட்பு இருக்கும் வரை நான் சாகாமல் இருக்க வேண்டும். நான் சாகும் வரை நீடிக்க வேண்டும் உன் நட்பு, இல்லையெனில் உன் நட்பு இருக்கும் வரை நான் சாகாமல் இருக்க வேண்டும். அதுதான் நட்பு. நன்றி, வணக்கம்.
0: சாகாமல் இருக்க வேண்டும் நட்பு. கண்டிப்பா அழகாக சொன்னீர்கள். கண்ணீர் கொடுப்பதோ கண்ணீரை துடைப்பதோ உண்மை நட்பல்ல, கண்ணீர்
1: மறுமுறை கண்ணீர் வராமல் தடுப்பதுதான்.
0: ஆமாம் ஆமாம். அதை கொடுக்காமல் இருப்பதும் வராமல் பாதுகாப்பதும் தான் நட்பு. அருமையா சொன்னீங்க. உண்மையிலேயே ஒரு கணவன் மனைவி கூட அவர்களுக்குள்ளே ஒரு நல்ல நட்பு வேண்டும் என்பதை கூட திருவள்ளுவம் வலியுறுத்துகின்றது. ஆமாம்,
1: அவர்கள் பொருத்தி பார்க்கலாம்.
0: ஆமாம், நிச்சயமாக நிச்சயமாக.
1: உண்மையான அன்புள்ள கணவன் மனைவி கூட இப்படி இருந்தால் அது காதலிடம் இருக்கலாம், நட்பிடம் இருக்கலாம்.
0: கண்டிப்பா கண்டிப்பா. எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் மனிதர்களை இணைக்கின்ற ஒரு பேர் அதிசயம் இந்த நட்பு.
1: ஆரம்பித்து
0: போட்டீங்க. நிச்சயமாக நட்புக்காகவே அவர் 5 அதிகாரங்களை கொடுத்திருக்கிறார் திருமூலர். அந்த 133 அதிகாரங்களுள்ளும் அதிகமான அதிகாரங்கள் நட்புக்குத்தான் இருக்கின்றன.
1: நட்புக்குத்தான் இருக்குது. அது நல்ல நட்புக்கு முகநக நட்பு நட்பு நெஞ்சத்து அகநக நட்பு
0: நட்பது நட்பு. அருமையா,
1: அப்படிப்பட்ட நட்பு தான் தேவை.
0: நிச்சயமாக. அல்லது சும்மா ஒரு போலி சிரிப்பும் வார்த்தையும்
1: போலி சிரிப்பும் எல்லாத்தையும் கவர்றாட்ட கறந்து போட்டு அங்காளவே அவன் இப்படி இல்லை சொன்னான்.
0: அப்படித்தான்,
1: அந்த நட்பு தேவையில்லை. இவர் நட்பட்ட நம்பி எல்லாத்தையும் கதைச்சு விட.
0: ஆகவே உண்மையான ஒரு நட்பு என்பது நவில் தோறும் நூல் நயம் போலும் பயில் தோறும் பண்புடையாளர் தொடர்பு. அந்த ஒரு நூல் எவ்வளவுக்கு நம்மளுக்கு இனிமைகளையும் சிறப்புகளையும் உயர்வுகளையும் சேர்க்குமோ அது மாதிரி ஒரு நல்ல நட்பு இருக்க
1: வேண்டும்.
0: மிக்க நன்றி உங்களுக்கு.
1: நன்றி நன்றி. வணக்கம் ஜோதி.
0: அருமையான ஒரு கவிதை. வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
0: ஆமா ஆமா.

0: நேரம் இப்பொழுது 8:32. நெல்லிக்கனி திரைப்படத்திலிருந்து அழகான ஒரு நட்பை உணர்த்தக்கூடிய பாடல். பஞ்சாட்சரம் அவர்கள் கூட மிக அழகான ஒரு நட்பு கவியினை வழங்கியிருந்தார். நீங்களும் கூட இணைந்து கொண்டு உங்களுக்கு பிடித்த ஒரு தலைப்பிலே கவிதை வழங்கலாம்.
1: வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
2: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60.
3: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ்

நேயர்கள் இணைந்திருப்பது நவரச கவியரங்கோடு. இப்பொழுது என்னுடைய வரிகளில் ஒரு கவிதை, வாழ்க்கை பாடம். வாழ்க்கை பாடம், பல பாடங்களை படிக்கின்றோம் இல்லையா? ஏட்டுக்கல்வி தராத பாடத்தை எமக்கு இங்கு வகை வகையாய் தரும் வாழ்க்கை பாடம். ஏட்டுக்கல்வி தராத பாடத்தை எமக்கு இங்கு வகை வகையாய் தரும் வாழ்க்கை பாடம். சிரிக்க வைக்கும், சிந்திக்கவும் வைக்கும். சிரிக்க வைக்கும், சிந்திக்கவும் வைக்கும். மகிழ வைக்கும், நெகிழவும் வைக்கும். சிரிக்க வைக்கும், சிந்திக்கவும் வைக்கும். மகிழ வைக்கும், நெகிழவும் வைக்கும். அள வைக்கும், ஆச்சரியப்படவும் வைக்கும். அளவைக்கும், ஆச்சரியப்படவும் வைக்கும். வேதனையூட்டும் வேகத்தையும் கூட்டும். அளவைக்கும், ஆச்சரியப்படவும் வைக்கும். வேதனையூட்டும் வேகத்தையும் கூட்டும். சோதனைகளை தந்து சுடர வைக்கும், சோதனைகளை தந்து சுடர வைக்கும். வாழ்ந்துதான் பார்ப்போமே வாய்த்த இந்த வாழ்வை. சோதனைகளை தந்து சுடரவும் வைக்கும். வாழ்ந்துதான் பார்ப்போமே வாய்த்த இந்த வாழ்வை. மாற்றங்கள் உலகில் மாறாத நீதி. மாற்றங்கள் உலகிலே மாறாத நீதி. ஏற்றுக்கொண்டால் எமக்கு என்றும் அமைதி. மாற்றங்கள் உலகில் மாறாத நீதி. அதை ஏற்றுக்கொண்டால் எமக்கு என்றும் அமைதி. காலமெனும் பேராசான், காலமென்ற பேராசான் காட்டும் வழிகள் சிகரம் தொட நமக்கு சிறந்த மொழிகள். காலமெனும் பேராசான் காட்டும் வழிகள் சிகரம் தொட நமக்கு சிறந்த மொழிகள். பூமிதனில் பூமிதனில் வாழ்வு போல் புத்தகம் வேறில்லை. ஆம் நேர்களே, பூமிதனில் வாழ்வு போல் புத்தகம் வேறில்லை. பட்டறிவு என்றுமே எமக்கு பரமகுரு. இந்த பூமிதனில் வாழ்வு போல் புத்தகம் வேறு இல்லை. பட்டறிவு என்றுமே எமக்கு பரமகுரு. வாழ்க்கை பாடம் என்ற தலைப்பில் ஒரு சிறு கவிதை.

0: நேரம் இப்பொழுது 8:43 தொடர்ந்து அடுத்த கவிஞரை சந்திக்க போகின்றோம். வணக்கம்.
1: காலை வணக்கம் ரமேஷ், எப்படி இருக்கீங்க?
0: நலமாக இருக்கின்றேன். இனிய காலை வணக்கம் ரமேஷ், உங்களை அன்போடு வரவேற்கின்றோம்.
1: நன்றி.
0: ஆமாம், என்ன தலைப்பில் கவி சொல்ல போறீங்க?
1: தேடலாக இருக்கும் காதல்.
0: தேடலாக இருக்கும் காதல்.
1: ஆமாம்,
0: காதல் அது ஒரு மிக முக்கியமான ஒரு.
1: என்னை தொடர்ந்த நிலாவை தொடர்ந்திருந்தாலே ஜோடியாக உலா வந்திருப்பேன். உன் நிழலை தொடர்ந்ததாலோ காதல் ஊழலை சந்தித்து விட்டேன். காதலுக்கு கவிஞனுக்கு பொய்யழகு என்பது போய், உன் மீதான் அழகு அதற்கு வைக்காதே கருமை வை உன் கண்மையை. எருமை நடவை நடை என்னவோ வேகம் அல்ல, என் அருமை உன் நடை விவேகமும் அல்ல, ஆனால் அது எனக்கு சோகமும் அல்ல, காதல் தாகமாக தான் இருக்கிறது. உறக்கத்தை படுத்தி கனவாக்குகிறாய், என் இரக்கத்தை உடுத்தி என்னை நினைவாக்குகிறாய். ஏழு நிறம் கொண்ட வானவில் ஒரு நிழல் ஒரு நொடியில் மறைந்து விடுகிறது. ஊழ் நிறம் கொண்ட உன் நீ கொடியில் உறைந்து விடுகிறது. முத்தெடுக்க உன் உடலே கடலாகும்பொழுது சொத்தெடுக்க நான் ஏன் படலாக பாடுபட வேண்டும் பாடுபட வேண்டும். திடலாக இருக்கும் என் காதல் சாம்ராஜ்யத்தில் மடலாக நான் கவிதை வாசிக்க, ஆடல் பாடலாக நீ ஊடல் என்று கொள்வாயோ அன்றுதான் என் தேடலும் முடியும். நன்றி. வாழ்க்கை ஒரு தேடலாகவே இருக்கும் அன்பு, இல்லை என்றால் அது கூட்டி போயிடும்.
0: ஆமா, சரி சரி, சிறப்பு. உடல் வேண்டும், அதுதான் வாழ்வை இன்னும் சுவாரஸ்யமாக கலகலப்பாக. கண்டிப்பா திருவள்ளுவம் அதைத்தான் சொல்கிறது, நிஜமான வாழ்விலும் அப்படித்தான். அதுக்கா பெரிய மோதல் எல்லாம் இருக்கக்கூடாது. அருமையா சொன்னீங்க, கண்மை அப்படியெல்லாம் மிக்க சந்தம் மிக்க ஒரு கவிதையினை கொண்டு வந்திருக்கிறீங்க. நல்ல ஓசை நயம் மிக்க ஒரு கவிதை, நல்ல நல்ல வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் அப்படியே அருவியாக கொட்டும் கவி எழுதுகின்ற பொழுது ரமேஷ் அவர்களுக்கு. அப்படியோ
1: சில நேரங்களில் வந்துவிடும், சில நேரங்களில் அப்படி வந்துவிடும்,
0: சில நேரங்களில் அது இருக்கிற மனநிலையை பொறுத்து. உண்மையிலேயே சில வேளைகள்ல எழுத தொடங்கினாலும் வராது, சில வேளைகள்ல தானாகவே வந்து கொண்டிருக்கும். மிக்க
1: நன்றி
0: கவிஞர்கள். கண்டிப்பா கண்டிப்பா, மிக அருமையான ஒரு கவி வழங்கி இருக்கிறீங்க. மிக்க நன்றி ரமேஷ் உங்களுக்கு.
1: நன்றி நன்றி, வணக்கம்.
0: நன்றி வணக்கம். நேரம் இப்பொழுது 8:46 சிறுவர்களுக்கான நிகழ்ச்சியிலே சந்திக்க போகிறோம். அதைத் தொடர்ந்து பெரியவர்களுக்கான திருக்குறள் நிகழ்ச்சி. நாணு துறவுரை தல் அதிகாரம், ஆண்கள் உடைய ஒரு காதல் வலி பெண்களுக்கு மட்டுமா அல்லது ஆண்களுக்குமா என்ற ஒரு கேள்வியோடு நிற்கின்றது அந்த தலைப்பு. அதில் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? பேசுகிறதுக்கு பல விடயங்கள் இருக்கின்றன. தத்துவார்த்தமாக கண்டிப்பாக இது சும்மா நகைச்சுவையான ஒரு விஷயம் அல்ல, கண்டிப்பாக பேசுகிறதுக்கு பல விடயங்கள் இருக்குது, பேசி பார்க்கலாம். இந்த பாடலை தொடர்ந்து என்னுடைய மற்றொரு கவிதை அழகு மலர், மலர்களை பற்றி ஒரு சிறிய கவிதையோடு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம். மலர்கள் எப்பொழுதுமே ஒரு நிலையாமை, அழகை அழகியலை உணர்த்தினாலும் மனசுக்கு இனிமை தந்தாலும் அவர்கள் அந்த மலர்களுடைய வாழ்க்கை என்பது, சில மலர்கள் ஒரு ஒரு நாள்லேயே வாடிவிடும், சில மலர்கள் சில நாட்கள் இருக்கும். அந்த மாதிரி நிலையாமை அல்ல, நிலை அற்ற தன்மையை, வாழ்வியல் வாழ்க்கை என்பது நிலையற்றது இல்லையா, அந்த மாதிரி தான் அதை உணர்த்தக்கூடியது இந்த மலர்களும் கூட.

அழகான ஒரு பாடல். குயிலே கவி குயிலே, யார் வரவை தேடுகின்றாய். அருமையான ஒரு பாடல், ஜானகி அவர்களின் குரலிலே கேட்டு மகிழ்ந்தோம். அழகு மலர் என்ற தலைப்பில் என்னுடைய கவிதை. பெரிதாக இல்லை, சில கிற்கள் தான், அவ்வளவுதான். உதய சூரியன் வரவு கண்டால், உதய சூரியன் வரவு கண்டால் உள்ளத்தை உவகை கொள்வாள். பஞ்சு குவியல் போல நெஞ்சு அள்ளும் மாயக்காரி. உதய சூரியன் வரவு கண்டால் உள்ளத்தை உவகை கொள்வாள். பஞ்சு குவியல் போல நெஞ்சை அள்ளும் மாயக்காரி. கடவுளின் காலடியே தஞ்சம் என கெஞ்சி நிற்கும் நாயகி இவள். கடவுளின் காலடியே தஞ்சம் என கெஞ்சி நிற்கும் நாயகி இவள். நறுமலராய் நயம் தந்து பிறர் மனதை கவர்ந்தெழுப்பாள். நறுமலராய் நயம் தந்து பிறர் மனதை கவர்ந்தெழுப்பாள். கடவுளின் காலடியே தஞ்சம் என கெஞ்சி நிற்கும் நாயகி இவள். நறுமலராய் நயம் தந்து பிறர் மனதை கவர்ந்தெழுப்பாள். காற்றோடு காற்றோடு முட்டி மோதினாலும், காற்றோடு முட்டி மோதினாலும் கனிவாக காதல் கொள்வாள். மழையிலே மகிழ்ந்து நீராடி இதழ்களில் புன்னகைப்பாள். காற்றோடு முட்டி அவள் மோதினாலும் கனிவாய் காதல் கொள்வாள். மழையிலே மகிழ்ந்து நீராடி, மழையிலே மகிழ்ந்து நீராடி இதழ்களில் புன்னகைப்பாள். குறிஞ்சி முல்லை ஒளிஞ்சை குவளை தும்பை காந்தல் அடும்பு என அடுக்கியே சங்கத்தமிழும் இவள் சங்கதி சொல்லும். குறிஞ்சி முல்லை ஒளிஞ்சை குவளை தும்பை காந்தல் அடும்பு என அடுக்கியே சங்கத்தமிழும் இவள் சங்கதி சொல்லும். தேன் சொரியும் பூ இவளை, தேன் சொரியும் பூ இவளை தேடி வரும் வண்டதுவும் மோகனங்கள் பாடி வந்தே கள்ளுண்டு மயங்கிவிடும். தேன் சொரியும் பூ இவளை தேடி வரும் வண்டதுவும் மோகனங்கள் பாடி வந்தே கள்ளுண்டு மயங்கிவிடும். ஒரு நாள் மட்டுமே சிரித்து, ஒரு நாள் மட்டுமே சிரித்து மண்ணில் விழுந்து மன்றாடுவாள். இவள் ஒரு நாள் மட்டுமே சிரித்து மண்ணிலே விழுந்து மன்றாடுவாள். எதுவும் நிலையில்லை என்று யதார்த்தத்தை விளக்கி நிற்பாள். ஒரு நாள் மட்டுமே சிரித்து மண்ணில் விழுந்து மன்றாடுவாள். எதுவுமே நிலையில்லை என்ற யதார்த்தத்தை விளக்கி நிற்பாள்.

இவ்வளவு நேரமும் கவியரங்கில் இணைந்து சிறப்பித்த அத்தனை அன்பு கவிஞர்களுக்கும் மிக்க மிக்க நன்றி. தொடர்ந்து திருக்குறள் எனும் திருவிளக்கு நிகழ்ச்சியிலே சந்திக்கப் போகின்றோம்.

நேரம் இப்பொழுது காலை 9:03. மீண்டும் மற்றமோர் திருக்குறள் எனும் திருவிளக்கு என்று நிகழ்ச்சியிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இப்பொழுது முதல் 9:30 வரைக்கும் சிறுவர்களுக்கான நிகழ்ச்சி இடம்பெற காத்திருக்கின்றது. இணைந்து சிறப்பிக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். 416-6446-2222. திருக்குறள் சொல்லலாம், இல்லை என்று சொன்னால் தமிழ் சார்ந்து மொழி சார்ந்து ஏதாவது ஒரு விடயம் அல்லது ஒரு பேச்சு உரை நிகழ்த்தி காட்டலாம். ஆமாம், அவர்களுக்கு என்ன பிடிக்குமோ தமிழ்லே அவர்கள் அதனை அந்த திறமையை இங்கே நிரூபிக்கலாம். கண்டிப்பாக இணைந்து சிறப்பிக்கலாம். சிறப்பியுங்கள். குழந்தைகளை நாங்கள் அன்போடு வரவேற்கின்றோம். ஆக குட்டி குழந்தைகள் மட்டுமல்ல, பெரிய பிள்ளைகளும் இணைந்து கொண்டு நிச்சயமாக பல்கலைக்கழகம் செல்கின்ற மாணவர்களையும் நாங்கள் அழைக்கின்றோம். உங்களுக்கு எங்களுடைய மொழி சார்ந்து பேசுறதுக்கு விருப்பம் இருக்கலாம், அல்லது திருக்குறள் சார்ந்து அல்லது குரல் பாக்கள் கூற விரும்பலாம். ஆகவே இணைந்து சிறப்பீங்க. இந்த நிகழ்ச்சியினை தொடர்ந்து பெரியவர்கள் நாணுத்துறவுரைத்தல் அதிகாரத்திலே அந்த அதிகாரத்தை வைத்துக் கொண்டு நாங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல தலைப்பினையும் வழங்கியிருந்தோம். அந்த தலைப்பில் நீங்க பேசிக் கொள்ளலாம். பெண்கள் மட்டும்தான் காதலில் அதிகம் பாதிக்கப்படுகின்றார்களா? கண்டிப்பாக பேச வேண்டிய ஒரு தலைப்பு. ஆனால் எத்தனை பேர் இணைந்து கொண்டு இந்த தலைப்பினை அர்த்தமுள்ளதாக்குவீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. இணைந்து சிறப்பியுங்க. பெண்கள் மட்டும்தான் காதலில் அதிகம் பாதிக்கப்படுகின்றார்களா, ஆண்களுமா என்ற ஒரு கேள்வியோடு தொக்கு நிற்கின்றது அந்த தலைப்பு. அந்த தலைப்பில் நீங்க கூறுறதுக்கு உளவியல் சார்ந்து சமூகவியல் சார்ந்து பல விடயங்கள் இருக்கின்றன. பேசுறதுக்கு இணைந்து கொள்ளுங்கள். இப்பொழுது நாங்கள் ஒரு சிறிய பாடலை தொடர்ந்து எங்களுடைய குழந்தைகளை சந்திப்போம்.

0: திருக்குறளினும் திருவிளக்கு என்ற நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீங்க. இணைந்திருக்கின்ற சிறுவர்களை நாங்கள் சந்திக்க போகின்றோம். முதலாவதாக யார் நம்மோடு இணைந்திருப்பது? வணக்கம்.
1: வணக்கம் ஆசிரியர்.
0: இனிய வணக்கம். யார் பேசுகின்றீர்கள்?
1: சர்வேஷ் பேசுகிறேன் ஆசிரியர்.
0: அடக்கடவுளே, குட்டி ஐயா வந்திருக்கிறீங்க. மிக்க மிக்க நன்றி உங்களுடைய வருகைக்கு. இனிய வணக்கம் சர்வேஷ்.
1: வணக்கம் ஆசிரியர்.
0: சரி சரி. குழந்தையின் தெய்வமும் குணத்தால் என்று. சரி குட்டி ஐயா, சொல்லுங்க, நீங்க எத்தனையாம் வகுப்பு படிக்கிறீங்க?
1: நான்காம் வகுப்பு படிக்கின்றேன்.
0: நான்காம் வகுப்பு படிக்கிறீங்க. எப்படி போகுது உங்களுடைய திருக்குறள்?
1: நல்லா போகுது.
0: ஆஹா, பிள்ளைக்கு திருக்குறள் ரொம்ப பிடிக்கும், அப்படியா?
1: ஆமாம் டீச்சர்.
0: ஆஹா, சரி சரி. நீங்க தமிழ்நாட்டிலயும் திருக்குறள் படிச்சிருக்கீங்களா?
1: படிச்சிருக்கிறேன் டீச்சர்.
0: ஆடடடடா, சரி. அப்ப இன்றைக்கு வேற என்ன உங்களுக்கு சொல்ல போறீங்க? தமிழ், உங்களுக்கு தமிழ் மொழி படிக்கிறது ரொம்ப பிடிக்கும், திருக்குறள் அதுல பிடிக்கும். வேற என்ன புலவர்கள், யாரு எல்லாம் உங்களுக்கு தெரியும், யாருடைய நூல்கள் படித்திருக்கிறீங்க?
1: பாரதியார், திருவள்ளுவர்.
0: ஆமாம், பாரதியாருடைய பாடல்கள் படிச்சிருக்கீங்க. திருவள்ளுவர் ஔவையார் பார்த்திருக்கீங்களா படத்துல? ஆத்திசூடி படிச்சு பார்த்திருக்கீங்களா? ஆமா ஆமா. சரி, வேற தமிழ் எழுத்துக்கள் எல்லாம் எழுதுவீங்களா? எத்தனை எழுத்துக்கள் தமிழ்ல இருக்குன்னு தெரியுமா பிள்ளைக்கு?
1: தெரியும் டீச்சர்.
0: எத்தனை எழுத்துக்கள்? 247 எழுத்துக்கள் இருக்கின்றன. அருமை அருமை. சரி குட்டியா, சொல்லுங்க பாப்பம், கேட்கலாமா உங்கள்ட்ட திருக்குறள் பற்றி வேறு ஏதாவது கேள்வி?
1: கேட்கலாம்.
0: ஒரு திருக்குறள் எத்தனை அடிகள் இருக்கின்றன, எத்தனை வரிகள் இருக்கின்றன?
1: ஒரு திருக்குறளில் இரண்டு
0: வரிகள் இருக்கின்றன. சரி, அப்ப ஃபர்ஸ்ட் லைன்ல எத்தனை சொற்கள்
1: இருக்கின்றன? இரண்டாவது
0: அடியில எத்தனை சொற்கள்?
1: மூன்று.
0: மூன்று. ஆகவே மொத்தமாக எத்தனை சொற்கள் ஒரு குறள் பாவலம்? ஏழு சொற்கள் இருக்கின்றன. திருக்குறள் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னர் எழுதப்பட்டிருக்கின்றது? 2000 years ago என்று சொல்லிட்டீங்க. ஓகே, சிறப்பு. வேறு என்ன பிள்ளைகிட்ட கேட்கலாம்? திருக்குறள் புக்கில் எத்தனை குறள் பாக்கள் இருக்கின்றன?
1: 1330
0: குறள் பாக்கள் இருக்கின்றன. எத்தனை அதிகாரங்கள் இருக்கின்றன தெரியுமா பிள்ளைக்கு?
1: திருக்குறளில் 133 அதிகாரங்கள் இருக்கின்றன.
0: அடடா, ஒவ்வொரு அதிகாரங்களையும் எத்தனை குறள் பாக்கள் இருக்கின்றன?
1: ஒரு அதிகாரத்தில் 10 குறள்கள் இருக்கின்றன.
0: அருமை. ஃபர்ஸ்ட் அதிகாரம் என்ன தெரியுமா பிள்ளைக்கு?
1: தெரியும் டீச்சர், கடவுள் வாழ்த்து.
0: கடவுள் வாழ்த்து. நீங்க கடவுள் ப்ரே பண்ணுவீங்க தானே ஒவ்வொரு
1: நாள்?
0: சிறப்பு சிறப்பு. விபூதி எல்லாம் அணிவீர்களா, பூசுவீங்களா? சரி சரி. கோவிலுக்கு போவீங்களா?
1: போவேன் டீச்சர்.
0: ஆஹா, எவ்ரிடே போவீங்களா அல்லது ஒன்லி ஃப்ரைடே டியூஸ்டே அந்த மாதிரி நாட்கள்ல மட்டும் போவீங்களா?
1: என்ன
0: திருக்குறள் சொல்ல போறீங்க, குறள் பா சொல்ல போறீங்க சர்வேஷ்?
1: அதிகாரத்தில் ஒரு குறள் சொல்ல போறேன் டீச்சர்.
0: குறள் பா, ஊக்கம் உடைமையில சொல்ல போறீங்க, சிறப்பு. அப்ப சொல்லுங்க கேட்போம்.
1: வெள்ள தனிய மலர் நீட்டம் மாந்தட்டம், வெள்ள தனியது உயர்வு.
0: அருமை அருமை. வெள்ள தனியது மலர் நீட்டம் மாந்தட்டம், உள்ளத்த அணியது உயர்வு. அருமையா சொல்லிட்டீங்க. அந்த குறள் பா என்ன பொருள் தெரியுமா பிள்ளைக்கு?
1: தெரியும் டீச்சர்.
0: சரி சொல்லுங்க குட்டி ஐயா.
1: தண்ணீரின் உயரத்திற்கு ஏற்ப தாமரைப்பூ மலரின் தண்டு வளரும். அதுபோல ஒரு மனிதனின் வாழ்க்கையின் உயரம் அவன் மனதில் இருக்கும் ஊக்கத்தையும் தன்னம்பிக்கையும் பொறுத்தே அமையும்.
0: தண்ணீரின் உயரத்துக்கு ஏற்ப தாமரை மலருடைய தண்டு வளர்ந்து கொண்டே போகும். அது மாதிரி ஒரு மனிதனுக்கு எவ்வளவுக்கு ஊக்கம் இருக்குதோ அவ்வளவுக்கு நாங்க வாழ்க்கையில சிறப்புகளை அடைவோம், நல்ல உயர்வை அடைவோம் வாழ்க்கையில, இல்லையா? அருமையா சொல்லிட்டீங்க. ஆகவே எல்லாரும் ஊக்கமுடையவர்களாக இருக்கணுமே. சரோஜ், வேற என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த குரல் பற்றி? எல்லாரும் ஊக்கமா இருக்கணும் என்று நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க?
1: எல்லாருக்கும் ஊக்கமும் தன்னம்பிக்கையும் எப்போதும் இருக்கும்.
0: அருமை, ஊக்கமும் தன்னம்பிக்கையும் வேண்டும். அருமை அருமை குட்டி பையனே. இந்த காலை பொழுதுல சிறப்பாக சொல்லி இருக்கிறீங்க. பெரியவர்களுக்கெல்லாம் ஊக்கமும் தன்னம்பிக்கையும் வேண்டும் என்று சொல்லி, தன்னம்பிக்கை மிக முக்கியமானது இல்லையா ஐயா? ஒவ்வொரு நாளும் தமிழ் மொழி படிப்பீங்களா
1: வீட்டுல?
0: திருக்குறள் எல்லாம் சொல்லி பாப்பீங்க ஒவ்வொரு நாளும்? சரி குட்டி ஐயா, வேற என்ன சொல்லிட்டு விடைபெற போறீங்க?
1: எல்லாருக்கும் இன்னைக்கு நல்ல நாளா மாறணும்.
0: மறுபடி சொல்லுங்க குட்டி ஐயா.
1: எல்லாருக்கும் இந்த நாள் நல்லாக இருக்கணும்.
0: இந்த நாள் நல்ல நாளாக அமைய வேண்டும். மிக்க நன்றி சர்வேஷ், உங்களுக்கு மிக சிறப்பாக கதைச்சிருக்கிறீங்க. சரியா?
1: நன்றி டீச்சர். வாழ்க தமிழ், வாழ்க திருவள்ளுவர்.
0: வாழ்க தமிழ், வாழ்க திருவள்ளுவர். மீண்டும் சந்திப்போமா?
1: ஆமாம் டீச்சர், நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம்.
0: கண்டிப்பா கண்டிப்பா, மிக்க நன்றி, மீண்டும் சந்திப்போம். வணக்கம் சர்வேஷ், நன்றி. ஆமா, சர்வேஷுக்கு நாங்க மீண்டும் நன்றி சொல்லிக் கொள்கின்றோம். மிக அழகாக தமிழ் பேசினார், மிகச் சிறப்பு. குழல் இனிது யாழினிது என்ப தம் மக்கள் மழலை சொல் அறியாதவர். அந்த குரல் பாவைத்தான் சொல்ல தோன்றுகிறது. மிக இனிமையாக குழந்தைகள் இந்த காலை பொழுதிலே திருவள்ளுவத்தை ஓதிக்கொள்வது என்பது தமிழுக்கு கிடைத்திருக்கும் பெரும்பேறு, தமிழர்களுக்கு கிடைத்திருக்கும் பெரும்பேறு. கண்டிப்பாக அதுக்காக நமக்கு ஒரு தளம் இருக்கின்றது என்பதிலையும் மகிழ்ச்சி. அடுத்த குழந்தை ஒரு சில விளம்பரங்களை தொடர்ந்து சந்திப்போம்.
2: Asian Textiles in Maabirum Mega Sale. Store-wide discount up to 80% off. Sarees collections, half sarees, blouses, undergarments and essentials, shalwar and lehengas, leggings, nightwear, men's collection. Kurti $2410, nighty $3410. Silver items 50% off. Kriti Blue Leaf Mixer $139. Fancy jewelry 60 vidha kalivil. Markham & Lawrence 36 Cipher 1, Lawrence Avenue East, Scarborough. Asians Mega Sale. பிராம்டன் அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா மே மாதம் 6 திகதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி மே 24 திகதி கைலாச வாகனம், 26 திகதி மாம்பழ திருவிழா, 27 திகதி வேட்டை திருவிழா, 28 திகதி சப்பர திருவிழா, மே 29 திகதி வைகாசி விசாக தினத்தன்று தேர் திருவிழாவும், மாலை முருகப்பெருமானின் சண்முகார்ச்சனையும், மே 30 திகதி காலை தீர்த்த திருவிழாவும், மாலை கொடியிறக்க திருவிழாவும் நடைபெறும். இலக்கம் 200 Advanced Boulevard 416-471-0255. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ் 416-990-2462.
0: நேரம் இப்பொழுது காலை 9:18 குழந்தைகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். என் குரலில் என் தமிழ் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள், அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்த குழந்தை யார் என்று கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: இனிய வணக்கம். இது எங்களுடைய பெண் குழந்தை ஒருவர் வந்திருக்கிறார். யாரு? வணக்கம், உங்களுடைய பேர் என்ன?
1: பேர் நிவா.
0: இனிய வணக்கம் நிலா. நிலா காலையில் வந்திருக்கின்றா. ஆமாம் ஆமாம், மிக்க மிக்க மகிழ்ச்சி நிலா. உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். நிலாமா சொல்லுங்க, முதலும் இந்த வானொலியில பேசி இருக்கிறீங்க அப்படித்தானே? உங்களுக்கு பிடிக்குமா வானொலியில பேசுறது, விருப்பமா? பிடிக்கும் பிள்ளைக்கு அப்படியா? சரி நிலாமா சொல்லுங்க, எத்தனையாம் வகுப்பு படிக்கிறீங்க நீங்க?
1: நான் ஐந்தாம் வகுப்பு படிக்கிறேன்.
0: ஐந்தாம் வகுப்பு படிக்கிறீங்க. தமிழ் கிளாஸுக்கு போறீங்களா?
1: நான் தமிழ் கிளாஸுக்கு போறேன்.
0: திருக்குறள் படிக்கிறீங்களா?
1: திருக்குறளுக்கு
0: சொல்லுங்க.
1: நான் போறேன்,
0: திருக்குறளுக்கு போறேன் நீங்க. சரி, குட்டியம்மா அவுக்கு திருக்குறள் ரொம்ப பிடிக்கும். சரி, திருக்குறள்ல இன்றைக்கு என்ன சொல்லி காட்ட போறீங்க எங்களுக்கு? திருக்குறள் பற்றி அல்லது தமிழ் மொழி சார்பாகவா என்ன விஷயம் சொல்ல போறீங்க?
1: நான் திருக்குறள் பற்றி சொல்ல போகிறேன்.
0: திருக்குறள் பற்றி சொல்ல போறீங்க. சரி, பெரியவர்கள் எல்லாம் கேட்டுட்டு இருக்கிறார்கள், குழந்தைகள் உங்களை மாதிரி குட்டி குழந்தைகள் எல்லாம் கேட்டுட்டு இருக்கிறார்கள். அப்ப திருக்குறளை பற்றி என்ன எல்லாம் சொல்ல போறீங்க உங்களுக்கு?
1: தமிழ் மொழியை தோன்றிய மிகச்சிறந்த அற இலக்கியம் திருக்குறள். இதை எழுதியவர் திருவள்ளுவர். இது 2000 ஆண்டுகளுக்கு முன் எழுதப்பட்டது. திருக்குறள் தமிழ் மொழியில் தமிழரால் எழுதப்பட்ட இலக்கியம். ஆனால் உலக மாந்தர் அனைவருக்கும் பொதுவான அறக்கருத்துக்களை இது கொண்டுள்ளது. இதனால் திருக்குறளை உலக பொதுமறை என்பர். இது பல உலக மொழிகளில் மொழி பெயர்க்கப்பட்டுள்ளது. திருக்குறளில் அறுத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என்ற 3 பகுதிகள் இருக்கின்றது. இது மொத்தமாக 133 அதிகாரங்களையும் 1330 குறட்பாகளையும் கொண்டுள்ளது. அறுத்துப்பால் மாந்தர் ஒழுக்கங்களை வலியுறுத்துகின்றது. பொருட்பால் குமுகமாக இணைந்து பயன் மிக்கதாக வாழ வேண்டும் என்பதை கூறுகின்றது. கணவன் மனைவியாக இன்புட்டு வாழும் வாழ்வை இன்பத்து பால் போகுகின்றது. தமிழரின் மிக உயிர்வான இலக்கிய உடைமை திருக்குறள். திருக்குறளை கற்போம், அதன் பெருமையை அங்கும் பரப்புவோம்.
0: மிக சிறப்பு. திருக்குறளை கற்பதோடு மட்டும் நிற்காமல் அதனை உலகெங்கும் பரப்புவோம் என்று சொல்லி இருக்கிறீங்க நிலா. மிக அருமையாக ஒவ்வொரு சொற்களையும், எவ்ரி வேர்டும் வந்து நீங்க நல்ல அழுத்தமாக சிறப்பாக உச்சரிச்சிருக்கிறீங்க. சரியா, சிறப்பா சொல்லிருக்கீங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம், மிக அழகா பேசி இருக்கிறீங்க நிலாமா. சிறப்பாக வாசிக்கிறீங்க நீங்க, அது இன்னும் பிரதானமான விஷயம். மிக அருமையா வாசித்திருக்கிறீங்க. சரியா நிலா, புரியறதா நான் சொல்றது உங்களுக்கு? சரி, ஆகவே நீங்க தமிழ் எழுதுவீங்க, இத வாசிக்கிற மாதிரி உங்களுக்கு ரைட்டிங்கும் ஓகே இல்லையா? ரைட்டிங் ஸ்கில்லும் சிறப்பா இருக்குது உங்களுக்கு. நல்லா எழுதுவீங்க. அப்ப ஸ்பீக்கிங், லிசனிங் அண்ட் ரீடிங், ரைட்டிங் எல்லாமே நிலாவுக்கு தெரியுது. தமிழ் மிக அருமை, மிக அருமையா சொல்லிட்டீங்க நிலாமா. வேறு என்ன சொல்ல போறீங்க? வேற ஏதாவது நேயர்களுக்கு சொல்ல போறீங்களா, விரும்புறீங்களா சொல்றதுக்கு?
1: நான் ஒரு குறள் சொல்ல போறேன்.
0: கதை சொல்ல போறீங்களா?
1: குறள்
0: சொல்ல போறீங்க. சரி சொல்லுங்க.
1: ஒழுக்கம் விளக்கம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும்.
0: அருமை அருமை. ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அருமை. அதுக்கு வேற ஏதாவது சொல்ல போறீங்களா? சரி, நிறைய பேசிட்டீங்க. மிக அழகான குரலில மிக அருமையாக எல்லா சொற்களையும் ஒரு பிழையும் இல்லாம மிக சிறப்பா சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள் நிலா உங்களுக்கு. நாங்க மீண்டும் சந்திப்போமா?
1: நன்றி.
0: நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ், வாழ்க திருவள்ளுவம்.
1: நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ், வாழ்க திருவள்ளுவம்.
0: மீண்டும் சந்திப்போம்.
1: மீண்டும் சந்திப்போம்.
3: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
4: இல்லடா.
3: ஹலோ, காசு வந்ததாடா?
4: இன்னும் வரல காசு.
3: காசு வந்துச்சா?
4: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
5: What's happening? So sad.
6: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
7: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாக அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
8: 416-700-2222
0: J.CA. நேரம் இப்பொழுது காலை 9:24. மிகச் சிறப்பாக இன்றைக்கு சிறுவர்களுக்கான திருக்குறள் நிகழ்ச்சியிலே சர்வேஷ் இணைந்து மிக அழகாக பேசியிருந்தார். அதே மாதிரி நிலாவும் இணைந்து கொண்டு மிக மிக அழகாக பேசியிருந்தார். ரெண்டு குழந்தைகளுமே மிக மிக அழகாக மிக சிறப்பாக தமிழை மிக சிறப்பாக உச்சரித்து எங்கள் எல்லாரையும் மகிழ்ச்சி படுத்தியிருந்தார்கள். இரண்டு குழந்தைகளுக்கும் CMR வானொலி சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்ளும். அதே நேரம் குழந்தைகள் இருவருடைய பெற்றோருக்கு நாங்கள் வாழ்த்தினையும் நன்றியினையும், அவர்கள் இவ்வளவுக்கு ஊக்கப்படுத்தி இந்த நிகழ்ச்சியிலே குழந்தைகளை கொண்டு வந்து இணைத்து அவர்களை நித்திரையால் எழுப்பி கொண்டு வந்து இந்த விடயங்களை இங்கே ஒப்புவிக்க செய்கிறதுக்கு மிக்க மிக்க நன்றியினை பெற்றோர்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்த வாரம் சிறுவர்களுக்கான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். 9:00 to 9:30 வரைக்கும் மீண்டும் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு பாடல் ஒன்றை தொடர்ந்து பெரியவர்களை சந்திக்க போகின்றோம்.

0: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
1: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
0: 905-417-6069.
1: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் ஆட்டோ
2: டாட் சிஏ. வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு, சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜ் தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன், 647-459-9757.
3: ஒரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார்
4: பிராங்க்லின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
5: Working for you.
3: விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகிறார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா, ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
5: Working for you.
6: கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD.
7: நேரம் இப்பொழுது 9:34. திருக்குறள் எனும் திருவிளக்கு என்ற நிகழ்ச்சியிலே சிறுவர்கள் மிக அற்புதமாக திருக்குறளை சொல்லிச் சென்றார்கள். இப்பொழுது நாங்கள் பெரியவர்களை சந்திக்கப் போகின்றோம். இன்று நல்லதொரு அதிகாரம். நாங்கள் இந்த அதிகாரத்தை பல வருடங்களுக்கு முன்னர் பேசியிருக்கலாம் என்று நினைக்கின்றேன். இருந்தாலும் நாங்கள் பேசி பார்ப்போம். பெண்களை பற்றி தான் பேசுவது வளமை, பெண்களுடைய துன்பம், துயரம், இன்பம். ஆண்களை பற்றி பேசுவது தந்தையர் தினம் எல்லாம் இருக்குதுதான், இல்லை என்று இல்லை, எல்லாருமே சொல்லிக்கொள்வார்கள். பெண்களை பற்றி அன்னையர் தினம், அந்த தினம், இந்த தினம், எல்லாமே பெண்கள் தினம், ஆண்களுக்கு என்றும் பேசுங்கள் என்று சொல்லி என்னிடமே சில நேயர்கள் சில தினங்களின் போது கேட்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு நாங்கள் இந்த விடயம் குறித்து பேசி பார்க்கலாம். அதற்காக உங்களுக்கு ஒரு தலைப்பினை நான் வழங்கியிருந்தேன். அந்த தலைப்பில் பேசலாம். கண்டிப்பாக நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பது மட்டுமல்ல, இந்த நிகழ்ச்சிகள் அத்தனையுமே உங்களுக்கான நிகழ்ச்சிகள். உங்களுடைய எண்ணங்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வது, உங்களுடைய அறிவை, அனுபவத்தை, சிந்தனைகளை எல்லாம் பகிர்ந்து கொள்வது தான் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளுக்குமான ஒரு கண்டிப்பாக அதை மையப்படுத்தி தான் நாங்கள் கேட்கின்றோம். உங்களுடைய அறிவையும் அனுபவத்தையும் தனித்து நாங்கள் மட்டும் பேசி கொண்டிருக்காமல். அப்படி இன்று நாங்கள் காமத்து பாலிலே 114வது அதிகாரமாகிய நாணு துறவுரைத்தல் என்ற அதிகாரத்தை தெரிவு செய்திருக்கின்றோம். உண்மையில் காமத்து பால் வாழ்க்கையினுடைய ஒரு உன்னதமான ஒரு கலை வடிவம் என்று சொல்லலாம். திருக்குறளிலே முப்பால்கள் உங்களுக்கு தெரியும். அறம், பொருள், காமத்துப்பால் அல்லது அதை இன்பத்துப்பால் என்பார்கள். அறமும் பொருளும் மனித வாழ்வினுடைய புறக்கட்டுமானங்கள் என்று சொன்னால், காமத்துப்பால் அந்த மாளிகைக்குள் எரிகின்ற ஒரு ஆகச்சுரந்த நந்தா விளக்கு என்று சொல்லலாம். மிக முக்கியமானது. அது இல்லாமல் நம்மளுக்கு அறமும் பொருளும் பற்றி பேசி பலன் இல்லை. கண்டிப்பாக காமத்து பால் என்பது சிலர் நினைக்கலாம் உடலினுடைய வேட்கை, ஒரு அங்கே ஒரு பாலியல் அந்த மாதிரி பேசப்படுகின்ற ஒரு விடயம் என்று. நிச்சயமாக அது இல்லை. இரண்டு மனங்களினுடைய ஆன்மீக சங்கமம் அது. திருவள்ளுவர் பெருமான் காமத்து பாலை இத்தனை நயம்பட அவர் இயற்றியிருக்கின்றார். காதலை காவியமாக்கு என்று ஒரு நாகரீகம் மிக்க வாறு அந்த காமத்து பாலை அவர் தந்திருக்கின்றார். உலக இலக்கியங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் காமத்தை உடலின் எல்லையோடு சுருக்கி கொள்கின்றன. ஆனால் திருவள்ளுவம் என்ன செய்கின்றது? அதனை தமிழ் மரபினுடைய அக ஒழுக்கத்தோடு பிணைத்திருக்கின்றார். சங்க இலக்கியங்களை நீங்கள் படித்து பார்த்திருப்பீங்க. அகத்திணை மற்றும் புறத்திணை மரபுகள் ஆக இரண்டு ரெண்டுமே ரெண்டு கண்கள் தமிழர்களுடையது. அகம் என்பது அகத்தோடு காதலோடு இணைந்தது, அதை பேசுகின்றது. புறம் என்பது போர் மற்றும் கல்வி, ஈகை, கொடை, அந்த மாதிரியான விஷயங்களை பேசுவது. ஆகவே இதிலே நிச்சயமாக ஆபாசத்துக்கு இடம் இல்லை. அள்ளி பறக்கக்கூடிய அன்பிற்கு மட்டும்தான் இடம் இருக்கின்றது இந்த காமத்து பாலில். அதனால பயப்படாம பேசலாம். அடடா, நான் வானொலியில போய் காமத்து பால் பேசினா என்ன, யாரும் தப்பு தப்பா பேசுவார்களோ, அப்படியெல்லாம் யோசிக்க தேவையில்லை. ஆகவே இது பற்றி பேசுங்க. நிச்சயமாக நானு துறவுரைத்தல் 114வது அதிகாரம் காமத்து பாலில் இந்த அதிகாரம், இதனுடைய நேரடி பொருள் நாணத்தை, வெட்கத்தை துறப்பது பற்றி. வெட்கத்தை கைவிட்டு இந்த காதல் நம்மளை என்ன எல்லாம் செய்யும், நம்முடைய எப்படி சொல்றது, நமக்கு இருக்கின்ற அந்த நல்ல அடக்கத்தை எல்லாம் உடைத்தெறிந்து நம்மளை வீதி வரை கொண்டு சென்று விடும். ஆகவே உணர்ச்சிகளை நாம் கட்டுப்படுத்தவும் தெரிய வேண்டும். அதே நேரம் ஒரு ஆணினுடைய அவல நிலையையும் சொல்லப்போகின்றது. இரவிரவா விழித்திருக்கின்ற அந்த தலைவனுடைய புலம்பல், அந்த மனநிலை, தன்னுடைய காதலை இந்த உலகிற்கு அறிவிக்கிறதுக்காகவே அவன் மடலூர்வது உங்களுக்கு தெரியும். சங்க இலக்கியங்கள் சொல்கின்ற அற்புதமான ஒரு காதலினுடைய ஒரு வடிவம், அதிலே தனக்கு அந்த தலைவி கிடைக்க வேண்டும், கிடைக்காமல் போய் விடுவாளோ என்ற ஒரு ஏக்கத்திலே அவன் மடல் ஊர்கின்றான். மடல் ஏறுதல் அல்லது வரை பாய்தலை நிகழ்த்துவான். வரை என்பது மலை, அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. ஆகவே திருவள்ளுவர் என்ன சொல்கிறார் குரல் பாக்களில் என்பதை கூறுவதற்கு நாங்கள் இருக்கின்றோம். நீங்களும் கூறலாம், பொதுவாக பேசுங்க. இந்த காதலின் வலி என்பது பெண்களுக்கு மட்டுமா, ஆண்களுக்குமா என்ற கேள்விக்கு உங்கள் பதில் என்னவாக இருக்கும்? பாடலோடு சந்திப்போம்.

ஆமாம், ஒரு குறள்பாவோடு ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன். காமம் உழந்து வருந்தினார்க்கு ஏமம் மடல் அல்லது இல்லை வலி என்று சொல்கிறார். காமம் உழந்து வருந்தினார்க்கு ஏமம் மடல் அல்லது இல்லை வலி என்று சொல்கிறார். அதாவது அற்புதமான சொற்கள் மடல் ஊர்தல், அதிலே அந்த பனை மடல் குதிரை ஏறுதல், பனை மட்டை இருக்கின்றது இல்லையா, அந்த பனை மடல் இரு பக்கங்களும் கருக்கு இறக்கம், அதிலே ஒரு குதிரை ஒரு வாகனம் மாதிரி ஒன்றை செய்து கொண்டு அதில் ஏறி தன்னுடைய காதலை இந்த உலகுக்கு வெளிப்படுத்த உயிரை மாய்த்து கொள்றதுக்கு அந்த தலைவன் ரெடி தயார். ஆகவே ஒரு உண்மை காதலை இப்பொழுது பெண்களுக்கு மட்டும்தான் காதல், ஆண்கள் ஏமாற்றுகின்றார்கள் என்று இல்லை, இரு பக்கமும் இருக்கின்றது அந்த பிரச்சனை. அந்த தலைவனுடைய அந்த வலியை அவன் இந்த உலகத்துக்கு காட்ட வேண்டும். அந்த தலைவி மீது தனக்கு எவ்வளவுக்கு உளப்பூர்வமான காதல் இருக்கின்றது என்பதனை. அப்படியாக இதிலே காம நோயால் மிகவும் உழன்று துன்பப்பட்டு வருந்துபவர்களுக்கு அந்த துன்பத்திலிருந்து தங்களை காத்து கொள்ளும் பாதுகாப்பான ஒரு துணையாக இந்த மடல் உருவது தவிர வேறு வலிமையான வழி இல்லை என்ற அளவுக்கு போய்விடுகின்றது அந்த மனநிலை. ஆகவே மனித மனம் தீவிரமான துன்பத்திற்கு உள்ளாகின்ற பொழுது சமூக கட்டுப்பாடுகளை எல்லாம் தாண்டி தன்னுடைய துயரை வெளிப்படுத்த துணிகின்றது. ஆகவே சமூகம் அதனை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை திருவள்ளுவர் சொல்கிறார். நம்முடைய கட்டுப்பாட்டை மீறிவிடுகின்றது இல்லையா, அப்படித்தான் உணர்ச்சிகளின் உச்சக்கட்டத்தில் மனிதன் தன்னுடைய நிலையை இழக்க நேரிடும். எவ்வளவு கண்ணியமாக எவ்வளவு அடக்க ஒடுக்கமாக இருந்தாலும் கண்டிப்பாக அது உடைத்து எறியக்கூடியது. அது பற்றி நாங்கள் இன்னொரு அதிகாரத்திலே முன்னர் பேசியிருந்தோம். அற்புதமான ஒரு உள வளத்தை எப்படி பாதுகாப்பது என்பது, உடல் உள வளத்தை மிக அருமை. இப்பொழுது பாடலை தொடர்ந்து சந்திக்கலாம். இதிலே மடலூர்தல் என்பது ஆணுக்கு மட்டும்தான், பெண் மடல் ஏறுவது இல்லை. அது சங்க காலத்திலிருந்து தொடர்ந்து வந்த காலங்களிலும் அந்த மாதிரியான மடலேறும் பழக்கம் பெண்ணிடம் இல்லை, அது ஆணுக்குரியது. அந்த வலியை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும்.

0: சொல்லலாமே.
1: கண்டிப்பா எனக்கு மடல் இருந்தல் தான் சரி. ஆமாம், அந்த மாதிரி ஒரு அதிகாரம் குறித்து பொதுவாக பெண்களுக்கு மட்டும்தானா இந்த காதல் வலி, ஆண்களுக்குமா என்ற கேள்வியோடு இருக்கிறது. நீங்க தான் பதில் சொல்ல போறீங்க. இப்பொழுது எங்களோடு இணைந்திருக்கின்ற முதலாவது நேயர், வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம், பேச வேண்டும். வணக்கம், அடுத்த நேரை சந்திப்போம். வணக்கம்.
2: வணக்கம் ரவிபாலா.
1: இனிய வணக்கம் ரவிபாலா, அன்போடு வரவேற்கின்றேன். நல்லதொரு தலைப்பு பேசுங்க. ஆண்களாக நீங்க எல்லாரும் பேசினாத்தான் அந்த வலி விடயங்கள் எல்லாமே சமூகத்துக்கு கொண்டு வரலாம். உங்கள் விடயம் எல்லாம் பொதுவாக நீங்க பேசிக் கொள்ளலாம். சொல்லுங்க.
2: காதல் என்ற தலைப்புல ஜோதி, வலி என்பது ரெண்டு பக்கம் தான். ஆணுக்கு மட்டும் இல்லை, ஆணுக்கு பெருவலி என்று சொல்வதற்கு இல்லை, இரண்டு பக்கமும் வலிதான்.
1: என்
2: சிறகுடித்தாய் என்ற கட்டம் வரைக்குள்ளதான் நாங்க எல்லாமே வருது. மடலர்கள் கூட அங்கதான் அப்பதான் வருது, என்னை பார்க்கவில்லை என்று. ஆனா இப்ப எல்லாம் மடலர்னா அப்படியே கொளுத்தி விட்டுருவேன் பெட்ரோல்
1: ஓட்டிங்க. மடலேறுதல் யாரும் செய்ய போறதில்லை, இன்னைக்கு வேறு வடிவமாக காட்டிக் கொள்வார்கள். காலம் 2000-3000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஆண்களினுடைய நிலையை சொன்னோம், நீங்க இன்றைய ஆண்களை பற்றி பேசிக் கொள்ளுங்க.
2: மடலேறுதல் இல்ல, இல்ல இந்த வடிவம் தான் மாறிட்டு, மடலேறுதல் இன்றைக்கும்
1: இருக்கிறது.
2: சாடி வளர்க்கறது, அல்லது சோமா போறது, ஒடிந்து போறது, வாழ்க்கையை வெறுக்கிறது, யமனை துணை கலைக்கிறது,
1: உயிரை மாய்க்கிறது,
2: அது மாய்க்கிறது, அதான் யமனை துணை கலைக்கிறது என்று. அதான் இப்படியான எல்லாம் இருக்குதா? இல்ல இல்ல. ஆனா காதல், உண்மை காதல் அது அந்த அந்த கட்டத்தை நாடு, அது மறுக்க முடியாது. அதான் காதல், காதலின் காதலின் தோல்வி அல்லது காதலின் ஏற்பிடம் இல்லாம போயிருக்கு. அங்க என்ன நடக்குது, எல்லாத்தையும் மறந்துட வேண்டியதான். அப்படி ஒரு கட்டம், அதும் அவரை பட்டவைக்குத்தான் தெரியுமா. சுத்தி நின்று பார்த்தவைக்கு அந்த காதலின் ஆழம் அல்லது காதலின் வலி யாருக்குமே புரியாது. இண்டி நகையாடுவார்கள் அல்லது கருதாபமாக சிரிப்பார்கள். இவருக்கும் இவருக்கும் என்று பொருந்தும், அல்லது உயர் ஏற்று இறக்கங்கள், நிறங்கள், இன்னும் கன விஷயம் இருக்கு. இவைகளை எல்லாம் பார்த்து உலகம் ஏற்றுக்கொள்ளாது, உலகம் சிரிக்கும் பார்த்து நானும் அல்லது பரிவாசிக்கும். அதனால தான் இன்னும் அங்க ஒரு குரல்ல, கடைசி குரல்ல நான் 140வது குரல்ல வள்ளுவர் சொல்கிறார், யாம் கண்ணின் காண நகுப அறிவில்லா யாம் பட்ட காம்படாவாறு. நகுவார்கள் பகுத்தறிவில்லாத என்றுதான் நான் எடுத்து சொல்றேன். அந்த வள்ளுவர் என்ன கூறியிருக்கிறார், பகுத்தறிவில்லாதவர் யாம்பட்ட காம்படாவா படாதபடியால் எங்களை பார்த்து என் கண்ணின் முன்னாலேயே சிரிக்கிறார்கள், திருவிடமாக கலைக்கிறார்கள் அல்லது பரிவாசிக்கிறார்கள். இதெல்லாம் நடக்குது.
1: வளத்தை அது பாதிக்கின்றது கண்டிப்பாக, அதை சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா?
2: ஆமா, நிச்சயமாக நிச்சயமாக. இது இது எல்லாரும், அதாவது மனித வாழ்க்கை உயிர்களுக்கே உரித்தான ஒரு ஒரு இயற்கையின் அமைப்பு. இதை நாங்கள் மாற்று வைப்பது அல்லது வெள்ளி நகையாடுவது என்பது அது ஏற்புடையது அல்ல. ஏனென்றால் அது ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்மையாக பிறந்த அத்தனை உறுப்புகளும் இயங்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான மனிதனுக்கு இயற்கையாக ஆரோக்கியமான ஒரு உணர்வு தான் இந்த காதல் என்பது. இது நகைப்பதற்கான இடமும் அல்ல, அல்லது இதை கேவலப்படுத்துவதற்கான ஒரு ஒரு ஒரு ஒரு செயலும் அல்ல. இது வர வேண்டியது, கட்டாயம் வர வேணும். அப்பதான் நான் உலகம் மாறும், உலகம் சிக்கும் இதனால்தான், உலகம் இருப்பதே இதற்கு இதற்காகத்தான், உலகம் படைக்கப்பட்டதே இதற்காகத்தான். இது மறுக்கப்படுவதில்லை, ஆனால் இது அநாகரிகமான செயல்கள் அல்லது ஏற்புடையாதது எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதாவது நீங்க சொன்ன மாதிரி அந்த அக ஒழுக்கம் புற ஒழுக்கம் இல்லாமல் இதன் புகுந்தால் அது அங்கே
1: இருக்குது. ஒரு தலை கை கிளையோ பெருந்திணை, ஒரு தலை காதல் பொருந்தாத காமம், அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு.
2: ஆக புறக்கணிப்புதான் இடமில்லை அங்கே. காதலின் தன்மை, காதலின் வழி எல்லோருக்கும் புரிய வேணும். புரியாமல் இருப்பதும் ஒரு அதை என்ன சொல்றது, அது பகுத்தறி இல்லாதனம் தான். வள்ளுவர் சொன்னது சரியா தான் சொல்லியிருக்கிறார், யாம் கண்ணின் காண நகுக அறிவிந்தார் யாம் பட்ட தாம்படாவாறு. அழகான குரல். ஆனா இன்னொரு குரல் சொல்லியதில் நான் எடுக்க விரும்புகிறேன். இப்ப நீங்க சொன்னீங்க ஆண்களுக்குத்தான் வருத்தம் இல்லை, இல்ல பெண்களுக்கும் இருக்குது. பெண்களும் பெண்களும் துன்பப்படுவார்கள். அது அதுக்கு காரணம் என்னென்றால் நானூற்றை உரைத்தார் அந்த துறவுகான நானூற்றை துறவுகான இயலாமல் அல்லது பெண்களுக்கே உரித்தான அந்த அந்த அந்த அந்த அந்த கட்டுப்பாடுகள் நிமித்தம் பெண்களால் சில வேலைகளில் அந்த அந்த மணல் ஒருவரை அல்லது தங்களுக்கு தங்களால் ஆட்கொள்ளப்பட்டது வெளியில சொல்லாமல்
1: அடக்கி அதை அந்த உணர்வுகளை வைத்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல் மிக்கவள். அதனாலே அவளுக்கு மடலுறுதலை அவர் சொல்லவில்லை.
2: ஆனால்
1: கட்டுப்படுத்த முடியாமல் பெண்ணை விட கட்டுப்படுத்த முடியாதவர்கள் ஆண்கள். அதனால அவன் இந்த உலகத்துக்கு காட்டணும் என்று சொல்லி வெளியே வந்து சமூகத்துக்கு தெரிவிக்கிறான் தன்னுடைய உண்மை காதல் இருக்கிறது, அதை நிறைவேற்ற வேண்டும் என்பதனை வெளிப்படுத்துகின்றார். புரிகிறது.
2: அதனால்தான் 1137 குறள்ல
1: சொல்றேன்,
2: கடலன்னு காமம் உழந்தும் மடலேறா பெண்ணின் பெருந்தக்க தில், பெருந்தக்க தில் அந்த தில்ல நான் எடுக்கிறேன், தில் என்றால் திரும்ப நான் எடுக்கிறேன் என்று அந்த தில் அந்த அந்த அந்த அந்த அந்த அந்த பெண்ணுடைய அந்த அந்த என்ன சொல்றது ஒரு கட்டணப்படும் அந்த நிலை அங்கே ஒரு வள்ளுவர் உணர்த்தி செல்கிறார். பெண்ணும் பெண்ணாலும் பெண்ணுக்கும் முடியும், ஆனால் பெண்ணாலும் செய்ய இயலாம இருக்குது. அதனால் பெண் ஆணில் இன்னும் சற்று வித்தியாசப்படுகிறார். வித்தியாசப்படுகிறார் எதற்காக? தன்னுடைய கனிவிடயங்களை அங்கே பார்க்க முடியும். பெண்ணினுடைய பெற்றோரை பார்க்கிறாள் அல்லது தங்களுடைய குடும்ப நிலையை பார்க்கிறாள். கர விஷயங்களை பார்த்து அவளால் அந்த விஷயத்தை கை கொள்ள முடியாமல் போகிறது. அது பெண்ணுடைய வீல் என்றுதான் நான் சொல்லுவேன். கடலெண்ண காமம் உழந்தும் மடலேறா பெண்ணின் பெருந்தக்கது, அது ஒரு பெருந்தன்மை. அதாவது என்ன சொல்றது, ஒரு ஒரு உயர்வான ஒரு பண்பு அந்த பெண்ணிடம் அங்கே காணப்படுகிறது. அத்தனையும் மீறாமல் கடற்குள்ளே விந்து சாகர நிலைமை அங்கு திருவள்ளுவர் எடுத்து காட்டுறேன். அழகான குரல்.
1: மிக்க நன்றி ரவிபாலா, மிக அற்புதம்.
2: அதை வந்து காலையில வந்த சர்வீஸ், அந்த சர்வீஸ்ல நான் கண்டது குருவுக்கு செய்யற மரியாதை. ஒவ்வொரு சொல்லிலும் ஆசிரியரே ஆசிரியர்கள் அந்த குரு மதிப்பு, அந்த குரு மதிப்புள்ள அந்த குருவுக்கு மதிப்பு கொடுத்த ஒரு பிள்ளை ஜோடி நிச்சயமாக எதிர்காலத்தில் நல்லா வரும்.
1: நிச்சயமாக நிச்சயமாக. எப்படி சொல்றது, அதுதான் நாங்க மறைக்க முடியாது. குழந்தையும் தெய்வமும் ஒன்று. அதால நீங்க அதை சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது இங்க வந்து அப்படி எதுவும் இல்லை. கண்டிப்பாக அது குழந்தைகளோட மனசுல நஞ்சை விதைக்கிற மாதிரி போய்விடும். ஆக நாங்கள் அப்படி மறைக்க அவர்களை விட வேண்டியதான். சுதந்திரமாக பேசுங்க என்று சொல்லி
2: இயற்கையாகத்தானே வருவது. அது இயற்கையாக வருவது அந்த பிள்ளைகளின் எதிர்காலத்தை நாங்கள் இங்கே படம் புடம்போடு காட்டுகிறோம். எதிர்கால ஒரு அழகான குழந்தை, நல்ல குழந்தையாக அந்த எதிர்காலத்துல வருமன்றது நான் நிச்சயம் அந்த அந்த மொழியில
1: ஆர்வமோடு அவர்கள் கற்றுக்கொள்வார்கள்
2: நிச்சயம். அதே சமயம் மிலாவுக்கும் போராட்டு அழகிய தமிழ், அழகிய தமிழ் சீறி பாய்ந்தது. அதே சமயம் அவர் சொன்னார், என்னால் எழுதவும் முடியும் என்றால் குறை என்ன, மொழியில ஆளுமை தண்டவாட்டில வேணும். ரெண்டு குழந்தைகளும் பாராட்டுகள், அவருடைய பெற்றோர்களுக்கும் மிக மிக நிறைய பாராட்டுகள்.
1: கண்டிப்பா. மிக்க நன்றி ரவிபாலா.
2: நன்றி ஜோதி. நன்றி
1: நன்றி. ஆமாம், தொடர்ந்து நேயர்களை நாங்கள் சந்திக்க போன்றோம். காதலின் வலி என்பது பெண்ணுக்கு மட்டுமா அல்லது ஆணுக்குமா என்ற கேள்வியோடு நிற்கின்றது. இப்பொழுது ரவிபாலா அவர்கள் சொன்ன குரல் பாவை பற்றி நாங்கள் பின்பு பேசலாம். இப்பொழுது அடுத்த நேயர்களோடு வணக்கம்.
0: காலை வணக்கம் ரமேஷ், எப்படி இருக்கீங்க?
1: இனிய காலை வணக்கம் ரமேஷ், நலமாக இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நான் நலமாக இருக்கின்றேன். கொஞ்சம் நலம் இல்லைதான்.
1: உடல் நலமின்மை,
0: உடல் நலமில்லை, மனம் நலமில்லை. போன காதல் கவிதையில இருந்து
1: ஆகவே நானும் துறவு உரைத்தலுக்கு வந்திருக்கிறீங்க இப்பொழுது.
0: ஆமா ஆமா, அப்படிதான். அந்த இரண்டு குழந்தைகளுக்கும் வாழ்த்துக்கள்.
1: நாணத்தை விட்டுட்டு சொல்லுங்க, நடந்ததெல்லாம் சொல்லுங்க.
0: அந்த இரண்டு குழந்தைகளும் வாழ்த்துக்கள். ரவிபாலா உங்களுடைய இது நன்றாக இருந்தது. அதாவது காதல் வலி என்பது ஒரு இதயத்தை பொறுத்து இருக்கு, அது ஆனா பெண்ணாங்கிறது பார்த்து வராது.
1: கண்டிப்பா
0: ரெண்டும் இணைஞ்சு போச்சுன்னா அது ரெண்டு பக்கமும் தாக்கிக்கிட்டா இருக்கும். ஆனா பெண்களுக்கு பல வழிகள் இருக்கு அதை வெளியில் வெளிப்படுத்த. எப்படின்னா கண்ணை உருட்டுறது, மைய திரட்டுறது, கால கோலம் போடுறது, கையில கொலுச போடுறது, இடுப்பை ஒடிக்கிறது, இப்படி பல வழிகள்ல. இல்ல வீட்டுக்குள்ளே இருந்து ஜன்னல்ல எட்டி பாக்குறது, இதெல்லாம் பல வழிகளை வெளிப்படுத்திடுவாங்க.
1: பெண்கள் கையிலையும் கொலுசு போடுகிறார்கள் என்பதை இப்பதான் தெரியும்.
0: கையில் வளையல்
1: மாறி சொல்லிட்டீங்க.
0: வளையல் இதெல்லாம் ஏதாவது ஒண்ணு உருட்டி உருட்டி விரட்டி திரட்டி எப்படியாவது வெளிக்கொடுத்துருவாங்க. ஆனா ஆண்களுக்கு வந்து அதெல்லாம் செஞ்சா பைத்தியக்காரங்கள் அடிச்சு கொண்டுருவானுங்க. ஆனா ஆண்களுக்கு வந்து ரெண்டு வழிதான், ஒரு சில வழிகள் தான், ஜாடி பீடி இல்லைன்னா கடைசியில உயிரம் மாய்ச்சிக்கிறது ரெண்டுதான். இருந்திருக்காங்க, அதெல்லாம் போய் இப்ப இந்த மாதிரி போய் தான் மாட்டிக்கிட்டாங்க. அவங்களுக்கு வேற வழி இல்லாம சில நேரம் இதை மாய்ச்சிக்கிறது அது இது அப்படின்னு சொல்லிட்டு பண்றாங்க. ஆனா உண்மையிலே வந்து ஆண்களுக்கும் அதே உணர்வுகள் இருக்கு, அதெல்லாம் இருக்கு. சோ இதை வெளிப்படுத்துற விதம் தான் இவங்க தாடி வச்சுக்கிட்டு சுத்தறது, அதை வச்சு அதான் ஒரு கவர்ந்து இழுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டு இருப்பாங்க. சோ பெண்களுக்கு இந்த மாதிரி நிறைய வழிகள் இருக்கு. சோ அதுதான் வந்து வள்ளுவர் வந்து வேற மடலேறுங்கிற வழிங்கிற வந்து கடைசி ஆயுதம். அந்த எல்லா ஆயுதத்தையும் லெட்டர் கொடுக்கறது, பஸ்ல நிக்கிறது, அங்க நிக்கிறது, பஸ்ல போறது, இது போறது, அப்படி எல்லாம் பண்ணி இதுமே ஒரு தொடர் கடைசி ஆயுதம் இது. அதுக்குள்ள இப்ப எல்லாம் குறைஞ்சு போச்சு, அதுக்கு முன்னாடி டிக் ஆயிடுது எல்லாமே. அப்படி இருக்கும்போது வள்ளுவர் அழகா அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. ஒருத்தர் வந்து ஒரு சாமியார்த்த ஒரு சாமியார்னா பெரிய ஒருத்தர் போனான். பெரியார்த்த போய் சாமி என்ன இப்படி தாடியும் வேடியுமா சுத்திட்டு இருக்க, இதுல சில பேர் எல்லாம் குறிப்பிடுவேன், அது வந்து சும்மா பகடிக்கு தான் சொல்றது, யார் மனதையும் புண்படுத்துறது இல்ல, தாடியும் வேடியுமா சுத்திட்டு இருக்க அப்படின்னு. இல்ல இல்லைங்க ஐயா, இல்லைங்க ஐயா, நான் ஒரு பொண்ணுங்க காதலிக்கிறேன், மனசுல அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கா, ஆறா ஓடுது, தேனா கொட்டுது, எல்லாம் பண்ணுது, ஆனா தீண்ட கூட மாட்டேன்றா, திரும்பி கூட மாட்டேன்றா, என்னென்ன பண்ணது தெரியல, அதனாலதான் தாடியா வச்சுட்டு இருக்கேன். இதெல்லாம் இந்த தாடி எல்லாம் வச்சுக்காத, நீ தாடி வச்சுன்னா அப்புறம் கொஞ்சம் அப்புறம் என்ன பண்ண போற, தாடி வச்சுட்டு ஒரு சாமியார போக போற அப்படின்னா, நீ சாமியாரா போய் உட்காந்துட்டு வச்சுக்க, உன் கேரக்டர் மாதிரி கிருஷ்ணதாசா மாறிடுவேன், அப்புறம் தேடப்படும் சாமியார் ஆயிடுவேன், அதெல்லாம் பண்ணாத, அப்புறம் வாழ்க்கையே போயிடும். அதனால அந்த காலத்துல வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு, லோனா உடம்பும் உயிரும் மடலேறும் நாளில நீக்கி நிறுத்து அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது அப்படின்னு உயிர் போயிடுமே, போகாது, நான் சொல்றபடி கேளு. அந்த பொண்ணு இந்த கோயிலுக்கு வரும்ல, டெய்லி எத்தனை மணிக்கு வரும், தினந்தோறும் 5 மணிக்கு வரும். இந்த கோயிலுக்கு முன்னாடி ஒரு மலை இருக்கு பாருங்க, அந்த மலை மேல போய் ஏறி நில்லு நில்லு, அந்த பொண்ணை பேர் சொல்லி நான் ஒரே மாய்க்கிறேன்னு உனக்காகன்னு சொல்லி குதிச்சிரு. என்ன இப்படி சொல்றீங்க, குதிச்சா நான் செத்து பெற மாட்டேன். இல்லடா, அந்த மலைக்கு பக்கத்துலயே 10 அடிக்கு மேல ஒரு பஞ்சு மெத்த போட்டு ஒரு படல் பண்ணிரு, தப்புன்னு குதிச்சிரு. இந்த பொண்ணு ஒன்னு உண்மையே விரும்பிச்சுன்னா நிச்சயமா ஓடி வரும். அப்படியே விரும்பாட்டி பண்ணா கூட பெண்களுக்கு ஒரு தனி குணம் உண்டு, தாய்மை உள்ளம் உண்டு, இறக்கம் குணம் உண்டு, ஐயோ காப்பாத்துங்க அப்படியே ஓடி வருவாங்க. அந்த நேரத்துல டக்குன்னு பிடிச்சிரு, அப்படியும் பிடிக்கும், அதுக்கே குச்சி உயிரம் ஆயிடுச்சு, உனக்கு இந்த ஜென்மத்தை கல்யாணம் ஆகுதுன்னு சொல்லிட்டு சரிங்க சரி அப்படியே செய்யறேன்னு போயிட்டான். ஆனா காலம் கூடிச்சு, குதிக்க போனா குதிச்சுட்டா உடம்புல மெதல படுத்துட்டு இருக்கான், கீழே வந்து தேடிட்டு இருக்காங்க, மெதல படுத்துட்டு தபான்னு குத்தி இழுத்துட்டாங்க, கையும் கையும் கண்ணு கண்ணுக்கு வந்து சேர்ந்து போயிட்டாங்க. சோ இந்த மாதிரிதான் மடலேறுங்கிறது அந்த காலத்துல சொன்னது கடைசி ஆயிரும், அதுதான் போய் ஒர்க் அவுட் ஆயிருக்கு.
1: அருமை அருமை, அதை நீங்க சொல்கிற விதம் தான் இன்னும் சிறப்பாக இருக்கின்றது. ஆமா ஆமா, மிக்க நன்றி ரமேஷ்.
0: நன்றி நன்றி, வணக்கம்.
1: வளமை போல மிக சுவாரஸ்யமாக ஒரு கதையும் சொல்லி அதை மக்கள் மனசிலே நாங்கள் எடுத்துக்கொண்டு அந்த அதிகாரத்தை பதிய வைக்கிறதுல சிறப்பு உங்களுக்கு இருக்கின்றது. மிக்க மிக்க நன்றி உங்க வருகைக்கு. ஆமா, அருமையாக சொன்னார். காதலின் வலி என்பது பெண்களுக்கு மட்டும்தானா, ஆண்கள் மனசு திறந்து பேசணும். உங்களுக்காக நான் பேச முடியாது, கண்டிப்பாக நான் பேசினா பெண்களுக்காக பேசுவேன், ஆகவே ஆண்கள் தான் வந்து பேசணும். இப்ப

0: நாணினை நீக்கி நிறுத்து என்று சொல்லி சொல்லி இருக்கின்றார் திருவள்ளுவர். நோனா என்பது அவ பெரிய நோனா அப்படி சொல்றதில்லை. இது துன்பத்தை பொறுக்க முடியாத உடம்பும் உயிரும் அதை பற்றி சொல்கிறார். துன்பத்தை பொறுக்க முடியாத என்பது நோனா என்பது. அப்ப நோனா உடம்பும் உயிரும் மடலேறும் நாணினை நீக்கி நிறுத்து என்று சொல்லி, நிறுத்து என்பது ஒரு புறம் ஒதுக்கி தள்ளிவிட்டு, அதாவது காம துன்பத்தை பொறுத்து கொள்ள முடியாத என்னுடைய உடம்பும் உயிரும் எனக்குள் இருக்கின்ற அந்த நாணத்தை வெட்கத்தை அதையெல்லாம் தூர தள்ளிவிட்டு மடலூர செல்ல துணிந்து விட்டேன் என்கிறான். துணிந்து விட்டேன்னு என்று சொல்லி அந்த தலைவன் சொல்கின்ற ஒரு கூற்று, தலைவன் கூற்றாக இந்த குறள்பாக்கள் அதிகமாக இருக்கின்றன. ஆகவே ஒரு மிகவும் ஒரு மோசமான கடுமையான மன உளைச்சலும் காதல் வேதனையும் ஒரு மனிதனின் இயல்பான சுய கட்டுப்பாட்டையும் வெட்கத்தையும் கூட அழித்துவிடக்கூடியது. ஆகவே நாங்கள் இந்த மாதிரி பொது இடங்களில் நின்று வேடிக்கை காட்டுறதை தவிர்த்து உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தவும் பழகி கொள்ள வேண்டும். ஆனாலும் அது அந்த உண்மை காதலை அவன் காட்டுறதுக்காக அவளை விட்டு கொடுக்க மனமில்லாமல் அவள் தனக்குரியவள் ஆக்கி கொள்வதற்காக அவன் மடல் ஊறுகின்றான் இல்லையா. ஆகவே நாணம் என்பது மனிதனின் மிக முக்கியமான பண்பு. ஆனால் இந்த நாணத்தை உடைக்கிறது கோடரி என்று படித்தோம் ஒரு போது இல்லையா. காமத்தின் வேதனைக்கு முன்னால் நாணம் தோற்று போகிறது என்பதை திருவள்ளுவர் மிக அழகாக விளங்கப்படுது. அதுதான் உண்மையும் கூட. இருந்தாலும் கூட உணர்ச்சிகளை நாம் கட்டுப்படுத்த தெரிய வேண்டும் என்பதனை சொல்லிக்கொள்ள வேண்டும். தொடர்ந்து நேயர்களை சந்திப்போம்.
1: ஏண்டா அழுகிற?
2: அவளை காணுமேடா.
1: டேய், உனக்கே டூ மச்சா இல்ல, ஃபீல் பண்ண வேண்டிய நானே சும்மா இருக்கேன்.
2: சைக்கிள் நின்னாலும் சக்கரம் சுத்துறது இல்லையா, அந்த மாதிரி உனக்கு ஒரு கஷ்டம்னா அது எனக்கு இல்லடா.
0: திருவிழாக்கு வருவா பார்க்கலாம்.

0: ஆமாம், இப்பொழுது நாங்கள் அடுத்த நேரோடு பேசலாம். என்ன நீங்கள் சிரிக்க வைக்கிற மாதிரி பார்க்கலாம். ரமேஷ் மிக சுவாரஸ்யமாக பேசியிருந்தார், ரவிபாலாவும் பேசிவிட்டார். இப்பொழுது அடுத்த நேர் நம்மளுக்கு என்ன சொல்ல போகின்றார்? வணக்கம்.
1: ஓ வணக்கம் பிள்ளை, நான் இதையும் பேசுகிறேன். நீங்கள் நல்லதானே?
0: நலமாக இருக்கின்றேன். சொல்லுங்க இதயன். ஒரு ஆணுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வலி, வறுமை, இது சார்பாக எப்படி அந்த உளம் எப்படி பாதிக்கப்படுகின்றது, சமூகத்திலே அவனுக்கு இருக்கக்கூடிய இந்த சார்பான பிரச்சனைகள் இவை, அவை பற்றி பேசுறதுக்கு நிறைய இருக்கும். சொல்லுங்க ஏதாவது.
1: ஓ நான் கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன். நீங்க இப்ப சொன்னீங்க திருவிழாண்டு அந்த பாட்டு போடுங்கள், அதே மாதிரியே கூட்டத்திலே ஜோடி புறா யாரைந்து தேடுதம்மா பாட்டும் காதலுக்கு பானது. காலங்கள் அப்படிதானே, ஒரு ஆள் உண்மையாகவே மறைப்பண்ண முடிஞ்சு வச்சு எனக்கு சரி எந்த வீட்டுல இன்ஃபர்மேஷன் இல்லாம இருந்தா கூட்டி கொண்ட காட்டை இந்த ஃப்ரெண்ட்ஸோட போனேன். என்ன போனா இது எனக்கு நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கண்டு ஒரு ஆள வேண்டிய சொந்தக்கார சொல்லி அந்த அது அப்படியே அந்த சாப்டர் ஓவர் ஆகிட்டு. அப்ப மொத்தத்துல என்ன வேணும்னா நம்பிக்கை வேணும் காதலுக்கு.
0: கண்டிப்பா
1: ரெண்டு பேரையும் நம்பணும். என்னோட கதைக்கு வேண்டா இல்ல லேட்டர்ஸ் தாங்க அப்படி இருந்த கொடுத்துட்டு நான் தாடிய வளர்த்தேன் கவலை அந்த அப்ப தெரிஞ்சதாவது தாடிக்கு வளர்த்தா
0: அம்மா சொன்னா சொல்ல துணிஞ்சிட்டீங்க.

0: தாடி வளர்க்க தாடி நிறவாடியா இருக்கும், உனக்கு உதவிட இன்னும் நிறைய கேர்ள்ஸ் வர போகுதுன்னு அம்மா சொன்னா. ஆனா இருந்தாலும் அந்த மனம் இதண்டி இல்லையா, எப்படியும் அந்த மனம் நாடிக்கொண்டே இருந்துச்சு. அவாவும் இதண்டி இல்லையா, அப்ப போற நேரம் நான் வெளிக்கிற ரேடியர் போட்டேன்னு நான் சொந்த கூட்டி அந்த காட்டுறதுக்கே தவிர எல்லாருக்கும் இருக்கிறேன்னு தெரியும் தானே, அந்த இடத்துல இருக்கிறேன்னு நான் அஞ்சாறு கேர்ள்ஸோட போக தேவையில்லை.
1: என்ன
0: வேற பாதைகளை போயிருக்கேன் நல்லத்துல இது நடந்தது. அப்ப நான் சொன்ன அதுக்காக வந்து நம்பியிலே ஆனப்படி நம்ப அதவே மாதிரி பண்ணி போட்டு நாங்க ஃபியூச்சர்ல வச்சு இதண்டி இல்ல அது என்ன கஷ்டமா இருக்கும். ஆனப்படியே அப்படியே பிரேக் பண்ணுவோம், நானும் வெளியில போறேன், யாரையும் மேரி பண்ணி நீங்களும் சந்தோஷமா இருக்கு சொல்லிட்டு நான் வெளிக்க. ஆனா இப்பவும் மனதுல அந்த எண்ணம் வந்து வந்து போகும், கபடியா இருக்கும் என்ன இப்ப ஆள் அவன் மேரி பண்ணிட்டா யூரோப்பிலே இருக்கிறான் நான் இங்க இருக்கிறேன்னு அது பிரச்சனை இல்லை. ஆனா நம்பிக்கை கட்டாயம் வேணும் என்று சொல்லி சொல்றேன். அதே நேரம் அவனுக்கு ஒரு உத்தியோகம் கட்டாயம் வேணும், உத்தியோகம் இல்லாமல் மேரி பண்ணி போட்டு அந்த பிள்ளையை நாங்க கஷ்டப்படுத்த கூடாதுன்னு எங்களுக்கு அப்ப வேலை இல்ல ஒண்ணும் இல்ல. ஏனென்றா இலங்கையில நாங்க இருக்க காலத்துல எல்லாரும் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியா தான் இருந்தது, கஷ்டப்பட்டது இல்லை. ஆனபடியே அவையில கொண்டு வந்துட்டு எங்கட வீட்டுல நாங்களும் வேலை இல்லாம கஷ்டப்படுத்தா அந்த பிள்ளைங்க மொத்த திருப்பி பாக்கல வேலை இல்லாம ஒரு புருஷன் காதலுக்கு காதலிக்கிறது சின்ன அளவில், ஆனா அது வச்சு காப்பாத்துறதுதான் பெரிய அளவில் என்ன. அதுக்கு வந்து கட்டாயம் ஒரு உத்தியோகம் வேணும், உத்தியோகம் இருக்கிறவைய பாத்துடல அப்படின்னா நல்ல மன்னிக்கிறேன்.
1: நன்றி உங்களுடைய பங்கு பற்றுதலுக்கு. மீண்டும் சந்திப்போம். ஆமாம், அற்புதமான குரல் பாக்கள் இங்கே இருக்கின்றன. இதில் ஒரு குரல்பா என்ன சொல்கிறது அதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா, அதையும் இடையிடையே பேசிக் கொள்ளலாம். நானொடு நல் ஆண்மை பண்டு உடையேன், இன்று உடையேன் காமம் உற்றார் ஏறும் மடல் என்று சொல்கிறார் ஒரு தலைவனுடைய புலம்பல். நானொடு நல் ஆண்மை பண்டு உடையேன் முன்னர் இன்று உடையேன் காமமுற்றார் ஏறும் மடல். காமமுற்றவர்கள் அதீத காதல் உள்ளவர்கள் இந்த மாதிரி அதை விட்டு கொடுக்க முடியாமல் இருக்கின்ற அந்த நிலையில நான் இப்பொழுது இருக்கின்றேன். முன்னர் நான் நாணத்தையும் சிறந்த ஆண்மை தன்மையையும் உடையவனாக இருந்தேன், ஆனால் இன்று காம வயப்பட்டவர்கள் இருக்கின்ற அந்த மடல் அது மாதிரி அந்த ஒற்றை தியானமும் அந்த செயலும் உடையவனாகவே நான் இன்றைக்கு இருக்கின்றேன். பழைய பண்புகள் எல்லாம் என்னிடம் அழிந்து விட்டன என்று புலம்புகிறார். இதை திருவள்ளுவர் ஏன் சொல்கிறார், நாங்களும் அப்படி புலம்ப வேண்டும் என்பதற்கல்ல, அப்படி இருக்காதீங்க. எந்த சூழலையும் உணர்ச்சிகளையும் அந்த சூழல்கள் உணர்ச்சிகள் எல்லாமே ஒரு மனிதனை மாற்ற வல்லவை, ஆனாலும் சில விடயங்களுக்கு நாம இடம் கொடுக்க கூடாது இல்லையா. ஒழுக்கமும் பெருமிதமும் காமத்தின் மிகுதியால் அழியக்கூடும் என்பதனால அவர் என்ன சொல்கிறார், சுய கட்டுப்பாட்டை இழக்காதவாறு எச்சரிக்கையாக நாம இருக்க வேண்டும் என்பதனை சொல்கிறார். ஆகவே நாங்கள் அதற்கு நிறைய மெடிடேட் பண்ணி கொள்ள வேண்டும். அதையெல்லாம் செய்யாமல் விட்டு எனக்கு அந்த உணர்வு இந்த உணர்வு என்று பொதுவெளியில் மரியாதையை இழந்து போகக்கூடாது இல்லையா.

ஆமாம். திருக்குறளிலே காமத்துப்பாலில் நாணு துறவுரைத்தல் குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். நான் கதை சொல்ல நீங்க கேட்கிற மாதிரி இருக்காம இந்த கதையை தொடர்ந்து சொல்ல முடியாது. நீங்களும் இணைந்து பேசினா தான் அது இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும். சுவாரஸ்யம் என்பதனையும் தாண்டி இதிலே ஒரு தலைவனுடைய அவலநிலை, அவனை இந்த காமம் காதல் எவ்வளவுக்கு பாடாக படுத்துகின்றது என்பதனை இந்த சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும், தலைவி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை அவர் சொல்ல வருகின்றார். அதே நேரம் எங்களுடைய உணர்ச்சிகளை நாம் கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதனையும் நாங்கள் இன்னொரு புறத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இன்னொரு குரல் பாயிருக்கின்றது, காமம் கடும் புனல் உய்க்குமே நானோடு நல்லாண்மை எனும் புனை என்று சொல்கிறார். புனை என்பது கப்பல் தெப்பம், உங்களுக்கு தெரியும். ஆகவே காமம் கடும் புனல் உய்க்குமே நானொடு நல்லாண்மை எனும் புனை. எப்படி சொல்கிறார், காமம் ஒரு வெள்ளம், அதுக்கும் ஒரு வேகமான வெள்ளத்துக்கு அவர் ஒப்பிடுகின்றார். என்னிடம் இருந்த அந்த நாணம், நல்ல ஆண்மை, இவை எல்லாமே இந்த இப்படி சொல்லப்படுகின்ற இரண்டு இந்த கப்பல் மிதவை அதாவது தெப்பங்களையும் அடித்து கொண்டு போய்விடுகின்றது இந்த காமம். ஒரு தலைவனிடம் ஒரு ஆணிடம் இருக்கின்ற நாணத்தையும் நல்ல ஆண்மையையும் இந்த காமம் என்ற அந்த பெரு வெள்ளம், வேகமான வெள்ளம் அடித்து கொண்டு அவனை இந்த மாதிரி ஒரு அபல நிலைக்கு கொண்டு வந்து விட்டு விடுகின்றது. ஆகவே அதில் கவனமாக நாம் இருக்க வேண்டும். அறிவு மற்றும் பண்பாடு என்ற தடுப்பு அரண்கள் உடைந்து போகும் உணர்ச்சி பெருக்கால. ஆகவே அறிவும் உடைந்து போகும், எவ்வளவு படித்து இருந்தாலும் உடைக்கக்கூடியது இந்த காமம் என்பதனை, எவ்வளவு பண்பாடு, எவ்வளவு கட்டுப்பாடு, எவ்வளவு நாகரீகம் உள்ளவர்களாக இருப்பவர்களையும் இந்த காமம் என்பது உடைக்கும், அது ஒரு கோடரி போன்றது என்பதனையும் முன்னர் ஒரு அதிகாரத்திலே படித்தோம். ஆகவே அதில் இருந்து நாம் என்ன புரிந்து கொள்ளலாம், வெள்ளம் வருவதற்கு முன்னர் அணை போடுதல் சிறப்பு. காதலும் காமமும் நம்மை அடித்து செல்லும் முன்பு நாங்கள் பகுத்தறிவோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை திருவள்ளுவம் சமூகத்திற்கு உரைக்கின்றது. இந்த குறளிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் உருவக அணியை அவர் சொல்லியிருக்கின்றார், உருவக அணியை கையாண்டிருக்கின்றார். காமத்தை வெள்ளமாகவும் நாணத்தையும் ஆண்மையையும் புனையாக, அதாவது தெப்பமாக, கப்பலாக அவர் உருவகித்திருக்கின்றார். புரிகிறது தானே, அருமையான ஒரு குரல் பா. இந்த மாதிரி உவமை அணிகள், உருவக அணிகள் இவற்றையெல்லாம் கையாண்டு மிக இலகுவாக அவர் எங்களுக்கு விளங்க வைத்திருக்கின்றார். ஆகவே இதில் இருந்து நாங்கள் என்ன புரியலாம், காமம் என்று சொல்லப்படுகின்ற வேகமான அந்த வெள்ளமானது ஒரு தலைவனிடம் இருக்கின்ற அந்த நாணத்தையும் நல்ல ஆண்மை, இந்த ரெண்டும் அது ஒரு தெப்பமாக பார்க்கின்றார். இந்த தெப்பங்களை எல்லாம் அடித்து கொண்டு போய்விடக்கூடியது தான் அந்த பெரு வெள்ளம், இந்த கப்பல்களை எல்லாம் அடித்து ஒதுக்கிவிடும். ஆகவே அப்படி இருக்காதீங்க என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும்.

0: ಸಗಣ ಯಗಣ ರಗಣ ಸಗಣ ಯಗಣ ರಗಣ ಸಗಣ ತಗಣ ರಗಣ ಸಗಣ ತಗಣ ಪಗಣ ಸಗಣ ತಗಣ ಪಗಣ ಗಗಣ ಪಗಣ ಯಗಣ ರಗಣ ಸಗಣ ಯಗಣ ರಗಣ ಸಗಣ ತಗಣ.
1: நீங்களும் பேச வேண்டும், பார்க்கலாம், தொடர்ந்து இணைந்திருக்கலாம். நீங்க 10:30 வரைக்கும் இதில் மற்றும் ஒரு அற்புதமான ஒரு குறைப்பா ஒரு தலைவனுடைய உளவியலை மிக சிறப்பாக அது வெளிப்படுத்துகின்றது. தொடலை குறுந்தொடி தந்தாள் அவளால் தான் வர பிரச்சனை இல்லாமே என்பதனை அவன் பேசுகின்றான். தொடலை குறுந்தொடி தந்தாள் மடலொடு மாலை உழக்கும் துயர் என்று சொல்கின்றார். இதெல்லாம் திருவள்ளுவர் எப்படி எழுதினார் என்று நான் யோசிப்பதுண்டு. அதிலே குறுந்தொடி என்பது சிறிய அழகான வளையல்களை அணிந்த அந்த பெண், அந்த தலைவி. மாலை உழக்கும் துயர், உழக்கும் என்றால் வருத்துகின்ற துன்பம். மாலை காலத்தில் மாலை என் வேதனை கூட்டுதடி என்று ஒரு பாடல் உங்களுக்கு ஞாபகத்துக்கு இருக்கும் என்று நினைக்கின்றேன். மாலை நேரம் என்னும் இந்த விரகத்தை கூட்டக்கூடியது. அதனால் அந்த குறள்பாவை அவர் என்ன சொல்கிறார், மாலை போல கோர்க்கப்பட்ட அந்த சிறிய வளையல்களை அணிந்த என்னுடைய காதலிதான் எனக்கு இந்த மடலூர்ந்து செல்லும் நிலையை தந்திருக்கிறாள். அது என்ன செய்கிறது, மாலை காலத்தில் நான் படும் அந்த கடுமையான துயரத்தையும் பரிசாக அவள் தந்திருக்கிறாள். மாலை நேரத்திலே அந்த அவனை வாட்டுகின்ற அந்த விரகம், அதை கூட அவள் எனக்கு பரிசா தந்துட்டு போயிட்டாளே என்று சொல்லி அந்த தலைவன் புலம்புகின்ற ஒரு தன்மையை இந்த குரல் பா சொல்கிறது. யார் அவள், அழகான சிறிய வளையல்களை எல்லாம் அணிந்து எனக்கு அப்படியெல்லாம் அழகு காட்டிவிட்டு இப்பொழுது எனக்கு மடலூறுகின்ற அந்த நிலையையும் மாலை காலத்தில் நான் படுகின்ற அந்த விரக துன்பத்தையும் அனுபவிக்குமாறு பரிசாக இவற்றையெல்லாம் தந்துவிட்டு சென்று விட்டாளே என்று சொல்லி தலைவனுடைய அந்த துயரை திருவள்ளுவர் வெளிப்படுத்துகிறார். அதை சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும். காதல் என்பது இன்பத்தை மட்டுமல்ல, மாலை நேரத்து தனிமை துயரையும் சமூகத்திலே அவமானங்களையும் கூட தரக்கூடியது என்பதை இளைய சமூகமானது புரிந்து கொண்டு அதற்கேற்ற வகையில் காதல் செய்யுங்கள் என்பதனை சொல்லுகின்றார். ஆகவே ஆமாம் ஆமாம், பிரிவு காலத்திலும் சரி, பிரிவு காலத்தில் தான் குறிப்பாக மாலை காலம் என்பது காதலர்களுக்கு எப்பொழுதுமே பேரிடியாக இருக்கக்கூடியது. ஆகவே அந்த மாலை நேர துன்பம் விரகம் வாட்டும் இப்படியான பிரிவுகளின் போது பிரிவுகளை சந்திக்காமல் சிறப்பான ஒரு காதலை மேற்கொண்டால் அருமை, அது இல்லறம் காண்பதே சிறப்பு பெருமை என்பதனை திருவள்ளுவம் சொல்கிறது.
2: நானும் உடன்

நானு துறவுரைத்தல் பேசிக் கொண்டிருக்கின்றோம். மற்றும் ஒரு குரல் பாம், மடல் ஊர்தல் யாமத்தும் உள்ளுவேன். தலைவன் சொல்கிறார், மடல் ஊர்தல் யாமத்தும் உள்ளுவேன், மன்ற படல் உல்லா பேதைக்கு என் கண் என்று சொல்கிறான். எப்படி எப்படியெல்லாம் அவனுடைய மனசு துடிக்கிறது பாருங்க. ஆகவே யாமத்தும், யாமம் என்றால் நள்ளிரவு, சாமம் என்று சொல்வோம் இல்லையா. யாமத்தும் யாவண்ணா, யாமத்தும் நள்ளிரவிலும் உள்ளுவேன் என்றால் நினைப்பேன். அவளை நினைத்தபடி அவனால் தூங்க முடியவில்லை. அந்த பேதை போன்ற பெண்ணை நினைத்து என் கண்கள் நள்ளிரவிலும் தூங்காமல் விழித்து கிடக்கின்றன. நிச்சயமாக நான் நள்ளிரவிலும் அந்த மடலூறுதல் பற்றித்தான் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றேன் என்று அவன் சொல்கிறான். உயிரை மாய்த்துக் கொள்வது சிறப்பு, எனக்கு அவள் கிடைக்கவில்லையே என்று சொல்லி. ஆகவே இப்படி உயிரை மாய்த்து கொள்ளுங்கள் என்பதற்காக அவர் இந்த அதிகாரத்தை இயற்றவில்லை. அப்படி செய்யக்கூடாது என்பதனை சொல்ல வருகின்றார். ஒரு தீவிரமான மன அழுத்தமானது காதலில் மட்டுமல்ல, எல்லாத்திலும் தான். இருந்தாலும் இங்கே காதலை சொல்கின்ற அதிகாரம் இது. இரவிலும் மனிதனை தூங்க விடாமல் செய்து அவ்வளவுக்கு சித்திரவதை படுத்தக்கூடியது இந்த மன உளைச்சல், மன அழுத்தம் என்பது. ஆகவே இளையவர்களுக்கு, இன்றைய சமூகத்திற்கும் அடுத்த தலைமுறைக்கும் திருவள்ளுவம் சொல்வது, காதலில் ஏற்படக்கூடிய ஏமாற்றங்களை சமன் செய்ய பழகிக் கொள்ளுங்கள் என்பதனை. அதற்காக உயிர்த்துறத்தலும் மடலூர்த்தலும் அந்த மாதிரி வேண்டாம், சமூக அவமானங்களை சந்திக்க வேண்டாம் என்பதனை சொல்கிறார். ஒருத்தரை ஒருத்தர் ஏமாற்றாமல் கைகோர்த்து செல்வதுதான் காலம் முழுவதும் சிறப்பு என்பதனை திருவள்ளுவம் நமக்கு உரைக்கின்றது. மிக அருமையான ஒரு குரல்பா, அந்த பேதை பெண்ணை நினைத்து என் கண்கள் நள்ளிரவிலும் தூங்காமல் இருக்கின்றன.

ஒரு தலைவனின் நாணத்தை, அவனுடைய ஆண்மையை, அவனுடைய அடக்கத்தை எல்லாம் உடைத்து அம்பலத்துக்கு கொண்டு வருகின்றது இந்த காமம், காதல். என்ன சொல்கிறார்? நிறை அரியர் மண் அழியர் என்னாது காமம் மறை இறந்து மன்றுபடும் என்று சொல்கிறார். நிறை அரியர் மண் அழியர் என்னாது காமம் மறையிறந்து மன்றுபடும். காமம், இவர்கள் பாவம், இவைகளை ஒன்றும் செய்யக்கூடாது என்று எல்லாம் அது பார்ப்பதில்லை. காம நோய், அது எப்படி இவன் பாவம், மன அடக்கமுடையவர், இவரை துன்பப்படுத்தக்கூடாது, இவளை துன்பப்படுத்தக்கூடாது என்று அது நினைப்பதில்லை. ஒருவனுடைய இரகசிய தன்மையை உடைத்து வீதிக்கு அம்பலத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தக்கூடியதுதான் இந்த காமம். ஆகவே அதில் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதனை திருவள்ளுவம் வலியுறுத்துகின்றது. எவ்வளவு பெரிய ஒழுக்க சீலர்களாக நாங்கள் இருந்தாலும் கூட, கண்டிப்பாக காம வயப்படுகின்ற பொழுது அது நம்மளை உடைத்து அவமானங்களை தருவதற்கு கூட அது தயாராக இருக்கின்றது. காதல் நெஞ்சங்களை கசக்கி பிழிவதில்லை.

தலைவனின் மன உளைச்சலை நாம் இந்த குரல் பாக்கள் மூலமாக பார்க்கின்றோம். அது பேசிவிட்டு போவதற்கு மட்டுமல்ல, கண்டிப்பாக அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் பாடத்தை. அதுதான் திருவள்ளுவர் பேராசானின் பெருங்கனவு. அருகிலார் எல்லாரும் என்றேன், என் காமம் மருகின் மருகும் மருண்டு என்று சொல்கிறார். அருகிலார் எல்லாரும் என்றேன், என் காமம் மருகின் மருகும் மருண்டு என்று சொல்கிறார். மருகின் மருகும் தெருக்கள் தோறும் சுழன்று திரியக்கூடியது, அவமானத்தை கொண்டு வரக்கூடியது என்று சொல்கிறார். உண்மையில் மனிதர்கள் தங்களுடைய பலவீனங்களை மறைக்கிறதுக்கு முயன்றாலும் கூட அவை அவர்களுடைய செயல்கள் மூலம் சமூகத்திற்கு தானாகவே வெளிப்பட்டுவிடும். ஆகவே நாங்கள் ஒவ்வொரு விடயத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். ஆகவே அந்த தலைவன் தன்னுடைய காதலை மறைக்க முயல்கிறான். உண்மை காதலை மறைக்க முடியாது நிச்சயமாக, ஆனால் அவனுடைய உடல் மாற்றங்களும் முகக்குறிப்புகள் எல்லாமே அவனுடைய அந்த நிலையை, அவனுடைய காதலை, காமத்தை தெருவில் உள்ள அனைவருக்குமே வெளிச்சம் போட்டு காட்டிவிடக்கூடியது தான் இந்த அவனுடைய முகக்குறிப்புகள். அவ யாருக்கும் தான், அவனுக்கு மட்டுமல்ல அவளுக்கும் தான் கண்டிப்பாக. கண் என்பது ஒரு இடத்திலே ஒப்பிடுவார் பறை, பறை என்ற இசைக்கருவிக்கு பறை அறைந்து செய்தியை சொல்வது மாதிரி கண்களும் அத்தனை செய்திகளையும் ஒரு கண் பார்வையே சொல்லிவிடும். அவளுக்குள்ளே அவனுக்குள்ளே என்ன இருக்கின்றது என்பதனை. ஆகவே ஒரு காதல், அந்த காமம் எவ்வளவு தூரம் ஒரு மனிதரை கொண்டு செலுத்தக்கூடியது என்பதனை நாங்கள் உணர்ந்து கொண்டு அதற்கேற்ற வகையில் ஒழுகுவதுவே சிறப்பு. ரவிபாலா ஏற்கனவே சொல்லியிருந்தார் ரவிபாலா அவர்கள், யாம் கண்ணின் காண நகுப அறிவு இல்லார் யாம் பட்டதாம் படாவாறு என்று சொல்லி, படாவாறு என்று சொல்லி அந்த குரல் பாயிருக்கிறது. அதில் ஊர் மக்கள் பார்த்து பரிகாசம் செய்வார்கள், சிரிப்பார்கள், எள்ளி நக்கை ஆடுவார்கள். நான் படும் இந்த காம துன்பத்தை தாம் அனுபவித்து அறியாத, அறிவில்லாத மனிதர்கள், அந்த தலைவனுடைய ஏக்கம், அவனுடைய மனசு என்ன சொல்லி துடிக்கிறது, என் கண்களுக்கு முன்னாலே என்னை பார்த்து அவர்கள் சிரிக்கிறார்களே, பரிகாசம் செய்கிறார்களே. அப்போ ஒரு காதல், அந்த காமம் அவள் மீது வைத்த அந்த அதீத அன்பு எப்படி அவனை கொண்டு வருகின்றது என்பதனை இந்த குரல் பா சொல்கிறது. யாம் கண்ணின் காண நகுப, நகுகின்றார்கள் என்ற சிரிக்கின்றார்கள், அறிவு இல்லார் அறிவு கெட்ட மனிதர்கள் என்று பேசுகிறான். யாம் பட்டதாம் படாவாறு, அது அந்த நான் பட்ட துன்பம் மாதிரி அவர்கள் பட்டிருந்தா தான் அவர்களுக்கு விளங்கும் என்பதனை அவன் அவ்வளவுக்கு கோபத்தோடு சொல்கிறார். ஆகவே மற்றவர்கள் படுகின்ற துன்பத்தின் ஆழம் தெரியாமல் அவர்களை பார்த்து நாங்கள் எள்ளி நகை ஆடக்கூடாது என்பதனையும், அது அறிவற்ற சமூகத்தின் இயல்பு அது. ஆகவே ஒருவன் படுகின்ற அந்த வேதனையையும் சமூகம் உணர்ந்து கொள்ள தவறக்கூடாது என்பதனை திருவள்ளுவர் சொல்கிறார்.

0: தந்தி.
1: ஆமாம் ஆமாம், பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. இருந்தாலும் சுருக்கமாக இந்த நாணுத்துறவுரை தலை நாங்கள் பேசியிருக்கிறோம். அங்கே ஒரு தலைவனுடைய துயரை அந்த காதலால் காமத்தால் அவன் தாங்குன துன்பத்தை அனுபவித்து மடலுகின்றான். அதுதான் இன்னும் கருப்பொருளாக அதிலே நாங்கள் பேசியிருந்தோம். சிறப்பாக மடலுறுதல் சங்க கால தமிழ் சமூகத்திலே நிலவிய காதலின் உச்சக்கட்ட வெளிப்பாடு ஆன ஒரு தனித்துவமான மரபு அன்பர்களே. ஆகவே ஒரு பனை மடல் குதிரை செய்து தலைவன் அந்த பனை மரத்தினுடைய கூர்மையான மட்டைகளை செதுக்கி குதிரை போன்ற ஒரு வடிவத்தை செய்து அதிலே தான் உருகி உருகி காதலித்த அந்த பெண்ணினுடைய உருவத்தை இப்ப பேனர் ஒன்று செய்து கட்டுற மாதிரி துணியிலேயோ அல்லது பலகையிலேயோ அவளை ஓவியமாக வரைந்து கையில் வைத்துக் கொண்டு அந்த குதிரை மாதிரி அந்த வாகனம் பனை மழையிலே செய்த அந்த வாகனம் மாதிரி அதிலே செல்கிறான். உடலை கிழிக்கும் பனை மடல் குதிரையில் அமைந்து எருக்கம் பூ அந்த ஆவரம் பூ என்று சொல்வார்கள் அதுவழி எல்லாம் மாலையாக அணிந்து கொண்டு ஊர்வலமாக போகின்றான் அவள் இருக்கின்ற அந்த தெருக்களிலே. இது வெறும் நகைப்பிற்கு இடமில்லை. நிச்சயமாக அவ்வளவுக்கு அவன் துடிக்கிறதுக்கு காரணம் அந்த பெண் என்பதனை இந்த சமூகம் பார்த்து தங்களை சேர்த்து வைக்க வேண்டும் என்பதனை அவன் விரும்புகின்றான். ஆகவே காதல் எப்படிப்பட்டது, எப்படி நாம் காதல் செய்ய வேண்டும், உண்மை காதல் கண்டிப்பாக மறைத்து வைக்க முடியாதது என்பதனை திருவள்ளுவம் சொல்கிறது. இருந்தாலும் உணர்வுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதுதான் மனிதனுக்கு அழகு என்பதனையும் சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். ஆமாம், ஒருவருக்கொருவர் இந்த மாதிரி துன்பம் முழுக்காம் எல்லாரும் சந்தோஷமாக வாழ்றது சிறப்பு. எல்லாருக்குமே மிக்க நன்றி. வாழ்க தமிழ், வாழ்க திருவள்ளுவம்.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000.
3: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் 130,000 டாலர் வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் 650,000 டாலரில் இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044
4: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்
5: உங்களுக்கு வருது வீட்டு சாப்பிட வர போய் மெலிவா மண்டலாவன் பாக்குறேன்.
4: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன்? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
3: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்
6: 905-270-8800 905-270-8800
3: உதயம் சூப்பர் மார்க்கெட். சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர் சின்மயி
7: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 26ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜெயக்குமார், அண்ணநாதன் மற்றும் தனுஸ்ரீ நாகரஞ்சன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
8: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
3: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
9: அதிகாரம் 17, அழுக்காராமை. விழுப்பேற்றின் அது தொப்பது இல்லை, யார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின். விழுப்பேற்றின் அது தொப்பது இல்லை, யார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின். ஒருவன் மற்றவர்களிடத்திலே பொறாமை கொள்ளாமல் இருப்பானாயின் மேலான பேறுகளில் அதற்கு இணையாக சிறந்தது ஏதுமில்லை.

0: சமூகமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக்கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49. வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன் பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661-416-475-4765-4761-4661.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்திலிருந்து.
3: துபாய் சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம் என்ன?
3: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266.
5: Everything okay? No problem. Dijinam.
4: Bar kalam closing da. Tadikira nadi.
6: The customer you're trying to reach is not available.
0: Pradhi Selvam. First and second mortgage. Refinance. First home buyers. Debt consolidation. Adhika vatti selutthi kundurukkundirkala. Ungal mortgage kudai vangikku maatavum. Call Pradhi Selvam. 416-268-0155. 416-268-0155.
5: Last minute left. Closing day the Pradhi's chillatuk thanks.
4: Chillam illa dad, Selvam.
5: Chari, chari.
0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD. தமிழ் HD. தமிழ் HD.
7: Nissan head-to-head event. இப்பொழுது Morningside Nissanil approval credit க்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு zero finance இல் demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 Nissan Sentra-வுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் free oil and filter change. கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் approval. அஜிந்தன் தவராஜா 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
0: பிராம்டன் அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா மே மாதம் 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி மே 24ஆம் தேதி கைலாச வாகனம், 26ஆம் தேதி மாம்பழத் திருவிழா, 27ஆம் தேதி வேட்டை திருவிழா, 28ஆம் தேதி சப்பர திருவிழா, மே 29ஆம் தேதி வைகாசி விசாக தினத்தன்று தேர் திருவிழாவும், மாலை முருகப்பெருமானின் சண்முகார்ச்சனையும், மே 30ஆம் தேதி காலை தீர்த்த திருவிழாவும், மாலை கொடியிறக்க திருவிழாவும் நடைபெறும். இலக்கம் 200 அட்வான்ஸ் குரோவார்ட் 416-471-0255.
8: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
0: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்.
8: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை.
0: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி மிசிசாகா பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட் யூனிட் 5 மார்க்கம் தாமோர் நிறுவனம். 905-667-7200. 9-0-6-7-2-0-0-9-0-6-7-7-2-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-
1: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
9: அதிகாரம் 17. அழுக்காராமை. விழுப்பேற்றின் அது தொப்பது இல்லை, யார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின். விழுப்பேற்றின் அது தொப்பது இல்லை, யார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின். ஒருவன் மற்றவர்களிடத்திலே பொறாமை கொள்ளாமல் இருப்பானாயின் மேலான பேறுகளில் அதற்கு இணையாக சிறந்தது ஏதுமில்லை.

கோழி குவியாச்சு.

0: ஐயோ, ஆரம்பமே அசத்தலா இருக்கேடா.
1: காந்த கண்ணழகி, உனக்கு நான் மினிஸ்ட்ரியில இடம் பாக்குறேன். இங்க புஸ், இங்க புஸ், ஸ்டார்ட் மியூசிக்.

0: மனுஷா கைலாசா.
1: நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க.
2: உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது.
1: உனக்கு இன்னும்

0: துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
1: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரிவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions. அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775.
0: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ் 401 அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் எட்டோபிகோவில். ஆன் சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை, 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.

0: உங்க சவுடால் தனமும் சண்டியர் தனமும் நல்லா தாண்டா இருக்கு பகுமான காரங்களா, ஆனா பாட்டு தாண்டா உப்பு இல்லாத ஊருகாங்க கணக்க சப்புன்னு போய்கிட்டு இருக்கு. அடிக்க சொல்றாங்க நெய்யாண்டி மேலத்த.
1: Yeah, yeah.

0: நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கிட்ட கோபம் வந்துச்சு.
2: What's happening? So sad.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
4: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-9902462.
5: உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 17, அழுக்காராமை. விழுப்பேற்றின் அது தொப்பது இல்லை, யார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின். விழுப்பேற்றின் அது தொப்பது இல்லை, யார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின். ஒருவன் மற்றவர்களிடத்திலே பொறாமை கொள்ளாமல் இருப்பானாயின் மேலான பேறுகளில் அதற்கு இணையாக சிறந்தது ஏதுமில்லை.

White check.

0: ஐயோ, ஆரம்பமே அசத்தலா இருக்கேடா.
1: ஓ காந்த கண்ணழகி, உனக்கு நான் மினிஸ்ட்ரியில இடம் பாக்குறேன். இங்க புஸ், இங்க புஸ், ஸ்டார்ட் மியூசிக்.

0: நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க.
1: உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது.
0: உனக்கு இன்னும் என்னென்ன தெரிய வைக்கிறேன் பார்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே?
3: நோ.
0: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
4: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
5: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
4: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
5: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383,
4: சுகந்தன் 416-540-6269.
5: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
6: வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் பால் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
7: ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல், டோவைட் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வேர், மென்ஸ் கலெக்ஷன். குர்தி $2410, நைட்டி $3410, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், பிரீத்தி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60 வித கழிவில், மார்க்கமென் லோரன்ஸ் 36/1 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரூ. ஏசியன்ஸ் மெகா சேல்.
8: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
9: Music Connects.
8: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 26ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜெயக்குமார், அண்ணநாதன் மற்றும் தனஸ்ரீ நாகரஞ்சன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
10: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
11: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
10: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
11: 416-489-2000 GTA credit.
12: Yappa, na mallan dirpen endu ninaitayo.
13: Piripipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipipip

0: தாதா நெக்ஸ்ட்.
1: ஏய் என்னடா கேப்பு?
2: ஆ தேவைப்படுதுல பில்டப்.
0: அண்ணே கிங்ஸ்டன் வந்தாதான் நெக்ஸ்ட் வேலை நடக்கும்.
2: வாசன்னா என்ன பின்ன?

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD.
1: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
2: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
1: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
2: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
1: 416-271-5992.
2: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
3: புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா 416-419-2300.
4: பிராம்டன் அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா மே மாதம் 6 திகதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி மே 24 திகதி கைலாச வாகனம், 26 திகதி மாம்பழ திருவிழா, 27 திகதி வேட்டை திருவிழா, 28 திகதி சப்பர திருவிழா, மே 29 திகதி வைகாசி விசாக தினத்தன்று தேர் திருவிழாவும், மாலை முருகப்பெருமானின் சண்முகார்ச்சனையும், மே 30 திகதி காலை தீர்த்த திருவிழாவும், மாலை கொடியிறக்க திருவிழாவும் நடைபெறும்.
5: இலக்கம் 200 Advance Boulevard, 416-471-0255.
6: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
7: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
8: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 Finch Avenue East, Unit G03, 416-284-7000. 416-284-7000.
9: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம். 416-821-0462.
10: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்.
11: உங்களுக்கு ஹாலிடே சீசன் வருது, வீட்டு காத்தா சாப்பிட வர போய் கோசலியும் மெலிவா மண்டலா வந்து பாக்குறோம். நீங்கள்
10: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன்? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
9: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
12: 905-270-8800.
9: உதயம் சூப்பர் மார்க்கெட்.
13: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
14: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
15: அதிகாரம் 17, அழுக்காராமை. விழுப்பேற்றின் அது தொப்பது இல்லை, யார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின். விழுப்பேற்றின் அது தொப்பது இல்லை, யார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின். ஒருவன் மற்றவர்களிடத்திலே பொறாமை கொள்ளாமல் இருப்பானாயின் மேலான பேறுகளில் அதற்கு இணையாக சிறந்தது ஏதுமில்லை.

0: நீயாட்டெல்லாம் பலமாகுது போல.
1: ஆமா, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்?
0: ஏய், பண்ணதே நான் தான்.
1: இல்ல, இது நிச்சயமா பிராங்கா இருக்க வாய்ப்பே இல்ல. அவ இங்கதான் எங்கயோ இருக்கா, கண்டிப்பா இங்கதான் இருக்கா.
2: இவ்வளவு நேரம் உன்னை பிராங்க் பண்ணதே வந்தான், ஆனா உண்மையா உனக்கு மெசேஜ் பண்ணது நான் தான்.
1: I am coming.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி
2: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்.
1: 905-417-6069.
2: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
3: வாரா வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
4: Music Connects.
3: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 26 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜெயக்குமார், அண்ணநாதன் மற்றும் தனுஸ்ரீ நாகரஞ்சன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
5: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
2: 416-700-2222 Summer time ile or summer music show mudal muraiyaga ore medayil Toronto maanagaril Soul and Fire Chinmayi
3: Tamila inga kotti thira
2: Andrea
3: O solre amma ma o solre
2: July 4 Whitby Event Center il oru ticket vaanginal irandu concert ku pogalam. Book now to get attractive discounts. 647-505-7773 Soul and Fire Events dot kilikoo.ca. ஈரடியால் உலகிழந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 17. அழுக்காராமை. விழுப்பேற்றின் அது தொப்பது இல்லை, யார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின். விழுப்பேற்றின் அது தொப்பது இல்லை, யார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின். ஒருவன் மற்றவர்களிடத்திலே பொறாமை கொள்ளாமல் இருப்பானாயின் மேலான பேறுகளில் அதற்கு இணையாக சிறந்தது ஏதுமில்லை.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
3: Everything okay? No problem, Dijinam.
4: Bar kalamu closing da, tadikira nadi.
5: The customer you're trying to reach is not available.
6: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selutthi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maatavum. Call Prithi Selvam, 416-268-0155. 416-268-0155.
7: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா.
8: Working for you.
7: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
8: Working for you.
9: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
10: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
11: நோ. முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க். உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677. 289-200-4677 vkrh.com.

0: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca. புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட், சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044, 416-888-8044.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 17, அழுக்காராமை. விழுப்பேற்றின் அது தொப்பது இல்லை, யார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின். விழுப்பேற்றின் அது தொப்பது இல்லை, யார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின். ஒருவன் மற்றவர்களிடத்திலே பொறாமை கொள்ளாமல் இருப்பானாயின் மேலான பேறுகளில் அதற்கு இணையாக சிறந்தது ஏதுமில்லை.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரிவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775.
2: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலிட ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661 416-475-4661
4: பிராம்டன் அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா மே மாதம் 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி மே 24ஆம் தேதி கைலாச வாகனம், 26ஆம் தேதி மாம்பழ திருவிழா, 27ஆம் தேதி வேட்டை திருவிழா, 28ஆம் தேதி சப்பர திருவிழா, மே 29ஆம் தேதி வைகாசி விசாக தினத்தன்று தேர் திருவிழாவும், மாலை முருகப்பெருமானின் சண்முகார்ச்சனையும், மே 30ஆம் தேதி காலை தீர்த்த திருவிழாவும், மாலை கொடியிறக்க திருவிழாவும் நடைபெறும். இலக்கம் 200 Advanced Boulevard, 416-471-0255.
2: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காணத் தவறாதீர்கள். உங்கள் டிவிஐ-யில் மலரும் மொட்டுக்கள்.
5: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
6: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
5: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
6: 416-489-2000 GTA credit.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD.
1: Nissan head to head event இப்பொழுது Morningside Nissan இல் approval credit க்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு 0 finance இல் demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு 2026 Nissan Sentra க்கு வாரத்துக்கு $67 மட்டுமே மேலும் 2 ஆண்டுகள் free oil and filter change கனடாவுக்கு புதியவரா எந்த நிலையில் credit இருந்தாலும் approval அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா
2: நினைத்தது போல திருமணமா பிறந்தநாள் கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி
3: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்
2: அழகான பால்ரூம்ஸ் உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்
3: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக சி கே செந்தூரன் 416-400-8383
2: சுகந்தன் 416-540-6269
3: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ் புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம் HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள் CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார் மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல் பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462
4: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும் ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள் தர்மா 647-713-6049
5: வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம் உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன் கால் 416-837-7795 கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்
6: தமிழன் என்று சொல்லடா தலையிடமிருந்து நில்லடா தரணியை நீ வெல்லடா
7: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்
8: அதிகாரம் 17 அழுக்காராமை விழுப்பேற்றின் அது தொப்பது இல்லை யார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின் விழுப்பேற்றின் அது தொப்பது இல்லை யார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின் ஒருவன் மற்றவர்களிடத்திலே பொறாமை கொள்ளாமல் இருப்பானாயின் மேலான பேறுகளில் அதற்கு இணையாக சிறந்தது ஏதுமில்லை

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
0: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
4: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
5: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 26ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜெயக்குமார், அன்னநாதன் மற்றும் தனஸ்ரீ நாகரஞ்சன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
6: உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
7: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
8: 905-270-8800.
7: உதயம் சூப்பர் மார்க்கெட். புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க், கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358, 647-887-9358.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டை சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில். சோல் அண்ட் ஃபயர், சின்மயி,
1: தமிழை இங்கு கொட்டி தீரா,
0: ஆண்ட்ரியா,
1: ஓ சொல்றே அம்மாமா, ஓ சொல்றே.
0: ஜூலை 4 விட்பி ஈவென்ட் சென்டரில் ஒரு டிக்கெட் வாங்கினால் இரண்டு கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 647-505-7773. சோல் அண்ட் ஃபயர் ஈவென்ட்ஸ் kilikoo.ca. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட், பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, வொர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா, 416-419-2300. ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 17. அழுக்காராமை விழுப்பேற்றின் அது தொப்பது இல்லை, யார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின். விழுப்பேற்றின் அது தொப்பது இல்லை, யார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின். ஒருவன் மற்றவர்களிடத்திலே பொறாமை கொள்ளாமல் இருப்பானாயின் மேலான பேறுகளில் அதற்கு இணையாக சிறந்தது ஏதுமில்லை.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
4: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
5: 416-700-2222-J.CA.
6: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
7: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
6: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
7: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
6: 416-271-5992.
7: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
8: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
7: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
8: 905-417-6069.
7: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca. 905-417-6069. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401 க்கு அருகில் Belfield and Highway 27 இல், 121 City View Drive, Etobicoke-வில். On-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. Lotus Funeral and Cremation.com.

மாஞ்சோலை கிளிதானோ மாந்தானோ வேப்பந்தோப்பு குயிலும் நீதானோ இவள் ஆவாரம் பூதானோ நடை தேர்தானோ சலங்கைகள்

மின்னல் ஒளியன கண்ணை பறித்திடும் அழகோ தேவதையோ, மின்னல் ஒளியன கண்ணை பறித்திடும் அழகோ தேவதையோ, அங்கம் ஒரு தங்க குடம் அழகினில் மங்கை ஒரு கங்கை நதி உலகினில் கொள்ளும் விடத்தேன் தான் அள்ளும் கரந்தான் தான் மஞ்சன் மதில் வஞ்சி கொடி வருவாள் சுகமே வருவாள் சுகமே தருவாள் மகிழ்வேன் கண் காவியம் பண்பாடிடும் பெண்ணோவி

மலை நேருத்தை அணைக்கும் பருவ மழை மூகில் மாஞ்சோலை கிளிதானோ மாந்தானோ வேப்பன் தோப்பு கோயிலும் கிளிதானோ இவள் ஆவாரம் பூதானோ நடை சேரானோ சலங்கைகள் தரும் இசை தேன் தானோ மாஞ்சோலை

0: உலகில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
1: வொர்க்கிங் ஃபார் யூ.
0: விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.
2: பிராம்டன் அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா மே மாதம் 6 திகதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி மே 24 திகதி கைலாச வாகனம், 26 திகதி மாம்பழ திருவிழா, 27 திகதி வேட்டை திருவிழா, 28 திகதி சப்பர திருவிழா, மே 29 திகதி வைகாசி விசாக தினத்தன்று தேர் திருவிழாவும், மாலை முருகப்பெருமானின் சண்முகார்ச்சனையும், மே 30 திகதி காலை தீர்த்த திருவிழாவும், மாலை கொடியிறக்க திருவிழாவும் நடைபெறும்.
3: இலக்கம் 200 Advance Boulevard, 416-471-0255.
4: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் 130,000 டாலர் வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் 650,000 டாலரில் இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
5: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
6: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV வழங்கும்
7: Music Connects.
6: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 26 தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜெயக்குமார், அண்ணநாதன் மற்றும் தனஸ்ரீ நாகரஞ்சன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
8: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
9: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
10: அதிகாரம் 17, அழுக்காராமை. விழுப்பேற்றின் அது தொப்பது இல்லை, யார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின். விழுப்பேற்றின் அது தொப்பது இல்லை, யார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின். ஒருவன் மற்றவர்களிடத்திலே பொறாமை கொள்ளாமல் இருப்பானாயின் மேலான பேறுகளில் அதற்கு இணையாக சிறந்தது ஏதுமில்லை.

0: இனிய மாலை நேர வணக்கத்துடன் சியமாற்ற மலேஸ்டியின் அழகிய மாலை பொழுதில் உங்களுடன் இணைந்து சிறப்பிக்கும் ரஜி.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
0: இன்று மே மாதம் 24 தேதி ஞாயிற்றுக்கிழமை நேரம் மாலை 6:01.
1: கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD.
0: இன்றைய நாள் உங்கள் எல்லோருக்கும் ஒரு ஆரோக்கியம் நிறைந்த ஒரு நாளாகவும் மகிழ்ச்சிகள் கூடிய ஒரு நாளாகவும் இருக்க வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் சிஎம்ஆர் குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
0: சிஎம்ஆரின் மனத்தியால செய்திகள்.
2: மனத்தியால செய்திகள்
3: சிஎம்ஆர் தமிழ் HD அவலி நியூஸ்.
0: செய்திச் சுருக்கம் வாசிப்பது ராஜி கிருபா. இலங்கை முழுவதும் நிலவிய சீரற்ற காலநிலையால் 27,000 மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக பேரிடர் மேலாண்மை மையம் தெரிவித்துள்ளது. இலங்கைக்கும் கனடாவிற்கும் இடையிலான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசாவின் கனேடிய உயர் ஸ்தானிகருக்கும் இடையில் விசேட சந்திப்பொன்று கொழும்பில் இடம்பெற்றுள்ளது. தெலுங்கானா மாநிலத்தில் கடுமையான வெப்ப அலை காரணமாக 7 16 பேர் உயிரிழந்துள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. இந்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் 150 மேற்பட்ட இந்திய முன்னணி தொழிலதிபர்களை கொண்ட குழுவுடன் நாளை கனடாவிற்கு அதிகாரப்பூர்வ விஜயம் மேற்கொள்ளவுள்ளார். அமெரிக்காவின் புதிய கிரீன் கார்டு கொள்கைக்கு எதிராக ஜனநாயக கட்சி கடும் எதிர்ப்பை தெரிவித்துள்ளது.
2: மனத்தியால செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் HD 101.3.

0: தொடர்ந்து கனடாவின் காலநிலையானது தற்பொழுது 13 செல்சியஸில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர்நிலையானது 11 காணப்படுகின்றது. மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகளும் 40% காணப்படுகின்றன. இன்று இரவு பொழுது வெப்பநிலையாக 13 செல்சியஸிலும், நாளைய மதிய பொழுது வெப்பநிலையாக 20 செல்சியஸிலும், நாளைய மறுதினம் செவ்வாய்க்கிழமை காலை பொழுது வெப்பநிலையாக 16, செவ்வாய்க்கிழமை மதிய பொழுது வெப்பநிலையாக 24 செல்சியஸிலும் காணப்படுகின்றது.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
2: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
3: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு, சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757 647-459-9757.

0: தமிழ்நாட்டின் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: அழகிய மாலை பொழுதில் சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸில் இணைந்து நீங்கள் 9 மணி வரை உங்களுக்கு ஒரு கேள்வி தரப்படும். அந்த கேள்விக்கான உங்களுடைய சுவாரஸ்யமான பதிலுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்களும் நீங்கள் கேட்டு மகிழலாம். பாடல் மட்டும் கேட்டு மகிழ விரும்பும் நேயர்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். தொடர்ந்து 9 மணியிலிருந்து 11 மணி வரை இதயராகம் நிகழ்ச்சியுடனும் நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம். இதயராகம் நிகழ்ச்சியில் 9 மணியிலிருந்து 10 மணி வரை உங்களுடைய கவிதைகளுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் கேட்டு மகிழலாம். தொடர்ந்து 10 மணியிலிருந்து 10:30 வரை உங்களுக்கு 5 பாடல்கள் தரப்படும். அந்த 5 பாடல்களையும் நீங்கள் தர வரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். உங்கள் வாக்கள் அடிப்படையில் முதலிடம் பெறும் 3 பாடல்கள் 10:30 இடம்பெறும். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-6442-22.

0: கொண்டிருப்பது தமிழ் HD.
1: தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு தரப்படும் கேள்வி என்னவென்றால், ஒரு அழகான கிராமத்தில் ஒரு வயதான ஒருத்தர் இருப்பார். அந்த தாத்தா வந்து அவருடைய தொழிலே வந்து மரங்கள் வெட்டி விற்பது தானே அவருடைய தொழிலே. அப்போ அந்த தாத்தா நிறைய மரங்கள், அந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள் எல்லோருடைய ஒப்பிடும் பொழுது அந்த தாத்தா தானம்

அந்த பையனால அந்த முதன் நாள் வெட்டின மரங்களை தவிர பிறகு அந்த பையனால மரங்களை தாத்தாளவிற்கு வெட்ட முடியவில்லை. கடைசியில் அந்த பையனே அந்த தாத்தாவிடம் சென்று கேட்டானாம், நீங்கள் வந்து இடைக்கிட நீங்கள் சின்ன பிரேக்கெல்லாம் எடுத்துவிட்டு மரங்கள் வெட்டுகிறீர்களே, தொடர்ந்தும் நீங்கள் தான் நிறைய மரங்கள் வெட்டுகிறீர்களே, இதை எப்படி உங்களுக்கு சாத்தியமாகிறது என்று கேட்டானாம். அதற்கு அந்த தாத்தா என்ன பதில் கூறியிருப்பார்? உங்களுடைய சுவாரஸ்யமான பதிலுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் 9 மணி வரை கேட்டு மகளலாம். பாடல் மட்டும் கேட்டு மகள விரும்பும் நேயர்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். அழைக்க முடிய தொலைபேசி 416-6-4-4-6-2-2-2

0: அழகிய மாலை பொழுதில் தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் முதலாவது நேயர் வணக்கம்.
1: வணக்கம். இந்த அழகிய மாலை பொழுதில் மீண்டும் இந்தியன் அப்படி நலமா இருக்கீங்களா?
0: நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நான் நலமா இருக்கின்றேனோ, நன்றி.
0: நீங்க நீண்ட நாட்களாக காணவில்லை உங்களை.
1: அது போன் பழுதாயிட்டு ஆனபடியா தானோ? தங்கச்சியாக்களுடைய கைகளை இந்த சிஸ்டர்களுடைய அவைக்கும் அவருக்கு ஹாய் சொல்லி கொண்டு அவைக்கு ஹாய சொல்லி கொண்டு நான் இன்னைக்கு கேட்கிற பாடல் வந்து அடி கோழி சொல்லாவே கறிக்குழாமே ரவுடி பேபி அந்த பாடல கேட்கின்றேன். மற்ற நீங்க கேட்ட கேள்விக்கு எப்பவும் அவசரப்பட்டு செய்யக்கூடாது. அதே நேரம் உடம்புக்கு ஓய்வு கொடுத்து நிதானமாக வேலை செய்தால் கூட காலம் வேலை செய்யலாம். அதே நேரம் கூடுதலான உங்களுக்கு கூடுதலான இதுவும் கிடைக்கும்.
0: கூடுதலான வாழ்த்துக்களா?
1: உங்களுடைய
0: பாடலும் கேட்டு மகிழுங்கள். நன்றி. இந்த பாடல் வந்து மாரி 2 திரைப்படத்திலிருந்து வருகிற பாடல். ஜுவன் சங்கராஜாவினுடைய இசையமைப்பில், தனுஷனுடைய வரிகளில், தனுஷ் மற்றும் டியினுடைய குரலில். ஒலிக்கும் நேரம் 6:10.

0: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் CK செந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: இனிய மாலை வணக்கம் ரஜி கோதாஸ் கேட்கிறேன். நலமா இருக்கிறீங்களா?
1: நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நலமா மகிழ்ச்சியா உச்சமா இருக்கிறேன். நன்றி.
1: சொல்லுங்க, ரெண்டுக்கு என்ன பாடல் தெரியும்?
2: காதல் கோட்டை படத்துல காலம் எல்லாம் காதல் வாழ்க.
1: ஆமா, அந்த பாடலுடன் நாங்கள் ஒரு கேள்வியும் கேட்டோம்.
2: வயதானவர் சொல்லி இருப்பார், முதல் நாள் உனக்கு மரம் பெற்றதுல மட்டும்தான் கவனம் இருந்தது, அப்ப உனது சக்தி முழுக்க பிரயோகித்து நீ அந்த மரங்களை வெட்டி என்னை விட அதிகமான மரங்களை வெட்டி உழ்த்தி விட்டாய். ஆனால் ஊரார் எல்லோரும் உன்னை புகழ்ந்த போது நீ புகழ்ச்சிக்கு அடிமையாகிவிட்ட, உன் மனம் அலைபாய துவங்கி விட்டது, நீ வேறு கற்பனை உலகில் சஞ்சரிக்க துவங்கி விட்டாய். அப்போ அதன் பிறகு நீ மரம் வெட்டும் போது முழு மூச்சாக நீ அந்த பெற்ற இதுல கவனம்
1: செலுத்தவில்லை.
2: கோடரியோர் இடத்த விழும் மங்கால விழும் மாறி விழுந்தா வெட்டி விழாத மரம் அவரே இடத்த போடணும் தொடர்ந்து. அப்ப அவர் சொல்லி இருப்பார், மற்றது நீ உடலுக்கு சிறிது நேரம் ஓய்வு கொடுக்க வேண்டும். ரெண்டு மணித்தியாலத்துக்கு ஒருக்கா ஒரு பிரேக் கொடுத்து விட்டு போனால்தான் கையில் புது தம்பும் பெற. பிரேக் எடுக்காம வேலை செய்யும் போது மனமும் சலித்து விடும், உடலும் சலித்து விடும். வேலையை முழு மனதோடு செய்ய முடியாது. ஆகவே புகழ்ச்சிக்கு அடியுமே ஆகாமல் மனதை ஒரு நிலைப்படுத்தி செய் தொழிலில் 100 விதம் கவனத்தை செலுத்தி நீ என்னை விட பெரிய பலவானா வருவாய்.
1: நாங்கள் எவ்வளவு வேலை செய்தாலும் எங்களுடைய உடம்பை நாங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். கண்டிப்பா அழகான பதில் தான் கொடுத்தீர்கள். பார்க்கலாம், உங்களுடைய பாடலும் கேட்டு மகிழுங்கள். நன்றி. இந்த பாடல் வந்து உன்னிகிருஷ்ணன் மற்றும் சித்ரா அவர்கள் இணைந்து பாடிய ஒரு பாடல். ஒழிக்கும் இந்த நேரம் 6:17.

0: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 இருந்து 150 டாலர் வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 இருந்து 1200 டாலர் வரை கொடுக்கணும்.
0: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
1: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
1: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் GTS ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: 416-834-2266
1: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: அழகிய மாலை, வணக்கம்.
0: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
3: உங்களுக்கு எப்படி?
0: நானும் நல்ல சுகமாக இருக்கின்றேன், நன்றி. சொல்லுங்கள், இன்னைக்கு என்ன பாடல் தெரிவு?
3: எனக்கு கண்ணுக்கு மை அழகு அந்த பாட்டு, கவிதைக்கு பொய் அழகு.
0: கண்ணுக்கு மை அழகு, ஆமாம். அந்த பாடலுடன் நாங்கள் ஒரு கதையும் சொன்னோம்.
3: அந்த கதை வந்து, நான் விட்டு விட்டு அவள் விட்டு ஓய்வெடுத்து கொண்டு செய்தாலும் அவள் வந்து முதலில் வருகிறார் அப்படின்னு சொன்னார். என்ன?
0: ஆமா,
3: நான் நினைக்கிறேன் இந்த சிறுவன் வந்து விட்டு கொடுத்திருப்பாரோ அவருக்கு அப்படிங்கிற.
0: ஆஹா, சிறுவன் வந்து தாத்தாக்கு விட்டு கொடுத்திருப்பாரா
3: என்று அவர் வந்து நீண்ட காலமாக அதை அந்த புகழோடு இருக்கிறது. ஒரு நாள் வந்து இவர் புகழை உடைத்தால் அவருக்கு மனக்கவலையில இருப்பார் என்று சொல்லி இவர் கொஞ்சம் ஸ்லோவா பண்ணி கொண்டு இருந்தே அவருக்கு இடம் கொடுக்கிறார் போல அப்படி இருக்கு. அந்த அவருக்கு மனது உடைய கூடாதுன்ற
0: சின்ன பையனுக்கு விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இருக்கு அப்படியா? சூப்பர், பார்க்கலாம் உங்களுடைய பதிலும். உங்களுடைய பாடல் கேட்டு மாக்கிங்கள். நன்றி
3: நன்றி நன்றி. இந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வந்ததற்கு மிகவும் நன்றி
0: நன்றி. இந்த பாடல் வந்து புதிய முகம் திரைப்படத்தில் இருந்து ரகுமானுடைய இசையமைப்பில், வைரமுத்துவினுடைய வரிகளில், உண்ணிமேனனுடைய குரலில். ஒலிக்கும் இந்த நேரம் 6:25.

0: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: வாட்ஸ் ஹேப்பனிங் சோ சேட்.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்டன், 905-456-8433.
4: கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD.
5: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
6: ஹலோ, வணக்கம் அக்கா. நான் சங்கர் அழைக்கிறேன், பீட்டன்ல இருந்து.
5: எப்படி இருக்கீங்க சங்கர்?
6: நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்களா?
5: நானும் நல்ல சுகமாக இருக்கின்றேன், நன்றி. சொல்லுங்க, இன்றைக்கு என்ன பாடல் தெரிவு?
6: எனக்கு அந்த சமுத்திரம் படத்துல இருந்து கரிகரனும் கங்காவும் படித்த பாடல், அந்த கண்டுபிடி கல்வனை கண்டுபிடி என் பாடல கேட்க விரும்புறேன். நீங்கள் கேட்ட கேள்விக்கு எந்த இது அனுபவம் நினைக்கிறேன்னாக்கா. அவருக்கு தெரியும் எங்களுக்கு அவ்வளவு அனுபவம் இருக்காது
5: கண்டிப்பா.
6: ஆனா அவர் அதன்படியே அவர் நூம்பலாயே தன்னுடைய உபரினாலும் தொடர்ந்து கொடுத்து கொண்டு இருந்திருப்பார். அப்படியே நான் நினைக்கிறேன்னாக்கா.
5: அனுபவம் நல்ல பதில் தான், பார்க்கலாம். நன்றி. இந்த பாடல் வந்து ஹரிஹரனும் கங்காவும் இணைந்து பாடிய ஒரு பாடல். ஒலிக்கும் இந்த நேரம் 6:31 நிமிடம்.

0: மற்றும்
1: குறைந்த வட்டி மிசிசாகா பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு யூனிட் 5 மார்க்கம் தாமோர் நிறுவனம் 905-667-7200 9-5-6-6-7-7-2-0
2: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம். யார் கதைக்கிறீங்க?
3: நான் அப்பன் கதைக்கிறேன்.
2: எப்படி இருக்கிறீங்க?
3: நல்லீங்கள்.
2: நான் நல்ல சுகமாக இருக்கின்றேன். நன்றி. சொல்லுங்கள், இன்றைக்கு என்ன பாடல் தெரியும்?
3: கனவாணி கையில் மிதக்கும்.
2: கனவாணி ரட்சகன் திரைப்படத்தில் இருந்து வருகிற பாடல்.
3: ஆமா.
2: ஆமா, கேட்டு மகிழுங்கள். நன்றி.
3: கோழாளியையும்
2: பெரியவரான
3: சொல்ற வந்து நீ மரத்தை மட்டும்தான் வெட்டி கொண்டிருந்த, நான் மணந்து போற அந்த கோழாளியையும் கூறாக்கி
2: கொண்டிருந்தேன். வித்தியாசமான ஒரு பதில் தான், பார்க்கலாம். நல்ல பதில் தான். நன்றி. நன்றி. இந்த பாடல் வந்து ஸ்ரீனிவாசனுடைய குரலில் வந்த பாடல். ஒலிக்கும் இந்த நேரம் 6:38.

0: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் ரஜி, எப்படி இருக்கிறியா?
0: நல்ல சுகமாக இருக்கின்றேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நானும் நல்ல சுகமா உற்சாகமா இருக்கிறேன்.
0: அந்த உற்சாகத்துடன் இன்னைக்கு என்ன பாடல் தெரியும்?
1: எனக்கு அந்த 29 படத்திலிருந்து பொல்லாத ஆசைகள் உன்னோட அந்த பாடகம்.
0: பொல்லாத ஆசைகள், ஆமாம். அந்த பாடலுடன் நாங்கள் ஒரு கேள்வியும் கேட்டோம்.
1: அந்த கேள்வி திருப்பி சொல்லுங்க.
0: திருப்பி சொல்லுங்க. ஆமாம், ஒரு அழகான கிராமத்தில் ஒரு தாத்தா ஒருத்தர் இருப்பாராம். அந்த தாத்தாவினுடைய தொழில் வந்து மரங்களை வெட்டி விற்பது தானே அவருடைய தொழிலா. அப்போ அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லோரையும் விட அந்த தாத்தா தானே நிறைய மரங்களை வெட்டு வரா. இதை பார்த்து விட்டு ஒரு சிறுவன் வந்து தாத்தாவிடம் வேலைக்கு சேர்ந்தானாம். சேர்ந்தவன் முதல் நாள் நிறைய மரங்களை வெட்டினானாம், தாத்தாவை விட நிறைய மரங்களை வெட்டினானாம். இதை பார்த்து அந்த ஊர் மக்கள் என்ன செய்தார்கள் என்றால் இந்த சிறுவனை கொண்டாட ஆரம்பித்தார்களாம். இதை பார்த்து விட்டு அடுத்த நாள் வந்து அந்த சிறுவன் மரங்கள் வெட்டினானாம். ஆனால் தாத்தா அளவதற்கு அந்த சிறுவனால் மரங்கள் வெட்ட முடியவில்லையா. தொடர்ந்து ஒரு 30 அந்த சிறுவன் மரங்கள் வெட்டினானாம். ஆனால் தாத்தாவே அந்த முதல் நாள் தான் நிறைய மரங்கள் வெட்டினானாம். அதற்கு பிறகு தாத்தாவை அவனால் வெற்றி பெற முடியவில்லையா. கடைசியாக தாத்தாவுடமே நேர சென்று கேட்டானாம், நீங்கள் வந்து இடக்கிட பிரேக் எல்லாம் எடுத்து மரங்கள் வெட்டுகிறீர்கள், ஆனால் என்னை விட நீங்கள் அதிகமான மரங்கள் வெட்டுகிறீர்கள், எப்படி சாத்தியமாகின்றது என்று கேட்டானாம். அதற்கு அந்த தாத்தா என்ன பதில் கூறியிருப்பார்?
1: நீ வந்த முதல் நாள்ல வந்து கூட வெட்டின, தொழில காட்டணும் வந்து, இது தொழில்களுக்கு வந்து அனுபவம் வேணும். அனுபவம் இருந்தால் போக போக சிறப்பா செய்து கொண்டு போகலாம். இது நீ களைச்சி போடுவ, முதல் நாள் அனுபவம் இல்லாத நீ முதல் நாள் வந்ததுல வெட்டி போட்டு களைச்சி
0: போடணும்.
1: வேலை இடங்கள்லயும் அப்படித்தானே, முதல் நாள் வந்தா எல்லாம் படிவா செய்வினும் பேந்து போக போக குறைஞ்சு கொண்டு போவோம். என்னன்னா அங்கால அந்த அனுபவம் இல்லை, என்ன மாதிரி வேலையாக செய்யணும். அப்ப இதுக்கும் அனுபவம் வேணும், அப்பதான் செய்யலாம்.
0: ஆமாம், இப்ப நாங்கள் உடற்பயிற்சி செய்ய போன்ற முறட்டு முதல் நாள் எல்லாம் செய்வோம், அடுத்த நாள் பிறகு நாங்க செய்வது குறைந்து விடும்.
1: அடுத்த நாள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா செய்யலாம், பேருந்து நோமலுக்கு வரும்.
0: ஆமா,
1: அப்ப எதுக்கும் நாங்கள் டக்குனா
0: வெற்றி பெறலாம். கண்டிப்பாக அழகான பதில் கொடுத்தீர்கள், பார்க்கலாம். நன்றி.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி. இந்த பாடல் வந்து செயின்ட் ரொனால்டனுடைய இசையமைப்பில் சத்யபிரகாஷ் மற்றும் சாய்ந்தவியனுடைய குரலில். ஒலிக்கும் இந்த நேரம் 6:47.

0: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
1: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
2: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.

ஒழிக்கும் இந்த பாடல் எனக்கு 20 உனக்கு 17 திரைப்படத்திலிருந்து சூஜு மற்றும் ஸ்ரேயா கோஷல் குரலில்.

கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358, 647-887-9358.

0: HD. சிஎம்ஆரின் மணத்தியால செய்திகள்.
1: மணத்தியால செய்திகள்
2: சிஎம்ஆர் தமிழ் HD அவலி நியூஸ்.
0: செய்தி சுருக்கம் வாசிப்பது ராஜி கிருபா. இலங்கை முழுவதும் நிலவிய சீரற்ற காலநிலையால் 27,000 மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக பேரிடர் மேலாண்மை மையம் தெரிவித்துள்ளது. இலங்கைக்கும் கனடாவிற்கும் இடையிலான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவிற்கும் கனேடிய உயர்ஸ்தானிகருக்கும் இடையில் விசேட சந்திப்பொன்று கொழும்பில் இடம்பெறவுள்ளது. தெலங்கானா மாநிலத்தில் கடுமையான வெப்ப அலை காரணமாக 7 மாவட்டங்களில் 16 உயிரிழந்துள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. இந்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் 150 இந்திய முன்னணி தொழிலதிபர்களை கொண்ட குழுவுடன் நாளை கனடாவிற்கு அதிகாரப்பூர்வ விஜயம் மேற்கொள்ளவுள்ளார். அமெரிக்காவின் புதிய கிரீன் கார்டு கொள்கைக்கு எதிராக ஜனநாயக கட்சி கடும் எதிர்ப்பை தெரிவித்துள்ளது. வெளிநாடுகளில் பதங்கியுள்ள ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடைய 226 கைது செய்ய சர்வதேச சிவப்பு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. மாகாண சபை தேர்தல்களை நடத்துவதற்கு தாம் அனைத்து வழிகளிலும் தயாராக இருப்பதாக தேர்தல்கள் ஆணைக்குழு உத்தியோகபூர்வமாக தெரிவித்துள்ளது. எபோலோ அச்சுறுத்தல் காரணமாக 3 ஆப்பிரிக்க நாடுகளுக்கு அத்தியாவசியமற்ற பயணங்களை தவிர்க்குமாறு இந்தியர்களுக்கு மத்திய சுகாதார அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. இந்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் 150 இந்திய முன்னணி தொழிலதிபர்களை கொண்ட குழுவுடன் நாளை கனடாவிற்கு அதிகாரப்பூர்வ விஜயம் மேற்கொள்ளவுள்ளார். பாகிஸ்தானின் பலூசிஸ்தான் மாகாண தலைநகர் அருகே ரயில் பாதை அருகில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பில் குறைந்தது 24 உயிரிழந்துள்ளனர்.
1: மணத்தியால செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் HD 101.3.

0: தொடர்ந்து கனடாவின் தற்பொழுதைய காலநிலையானது 13 பாகை செல்சியஸில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர்நிலையானது 11 பாகையிலும் காணப்படுகின்றது. மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகளும் காணப்படுகின்றன. நாளைய காலை பொழுது வெப்பநிலையாக 13 பாகையிலும் நாளைய மதிய பொழுது வெப்பநிலையாக 20 பாகை செல்சியஸிலும் காணப்படுகின்றது. நாளை சூரியன் மிகவும் பிரகாசமாகவும் காணப்படுகின்றது. நாளைய மறுதினம் செவ்வாய்க்கிழமை மதிய பொழுது வெப்பநிலையாக 24 பாகை செல்சியஸில் காணப்படுகின்றது.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 17. அழுக்காராமை. விழுப்பேற்றின் அழுதொப்பது இல்லை, யார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின். விழுப்பேற்றின் அழுதொப்பது இல்லை, யார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின். ஒருவன் மற்றவர்களிடத்திலே பொறாமை கொள்ளாமல் இருப்பானாயின் மேலான பேறுகளில் அதற்கு இணையாக சிறந்தது ஏதுமில்லை.

ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. சிஎம் தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸில் இணைந்து உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் நீங்கள் கேட்டு மகளெல்லாம் உங்களுக்கு ஒரு கேள்வி தரப்படும். அந்த கேள்விக்கான உங்களுடைய சுவாரஸ்யமான பதிலுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் 9 மணி வரை கேட்டு மகளெல்லாம் பாடல் மட்டும் கேட்டு மகள விரும்பும் நேயர்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். தொடர்ந்து 9 மணியிலிருந்து 11 மணி வரை இதய ராகம் நிகழ்ச்சியுடனும் நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம். இதய ராகம் நிகழ்ச்சியில் உங்களுக்கு 9 மணியிலிருந்து 10 மணி வரை உங்களுடைய கவிதைகளுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் கேட்டு மகளெல்லாம் தொடர்ந்து 10 மணியிலிருந்து 10:30 மணி வரை உங்களுக்கு 5 பாடல்கள் தரப்படும். அந்த 5 பாடல்களை நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். உங்கள் வாக்கள் அடிப்படையில் முதலிடம்பெறும் 3 பாடல்கள் 10:30 இடம்பெறும். நீங்கள் அழைக்க முடிய தொலைபேசி எண் 4164446222.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு தரப்படும் கேள்வி என்னவென்றால், ஒரு அழகான கிராமத்தில் ஒரு தாத்தா ஒருத்தர் இருந்தார். அந்த தாத்தா வந்து அவருடைய தொழில் வந்து மரங்களை வெட்டுவது தானம் அவருடைய தொழிலாம். அப்போ அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லோரையும் விட அந்த தாத்தா தானம் நிறைய மரங்களை வெட்டுவாராம். இதை பார்த்துவிட்டு ஒரு இளைஞன் வந்து தாத்தாவிடம் வேலைக்கு சேர்ந்தானாம். சேர்ந்த முதல் நாத்து வந்து தாத்தாவை விட நிறைய மரங்கள் வெட்டி விட்டானான். இதை பார்த்து அந்த ஊர் மக்கள் என்ன செய்தார்கள் என்றால், அந்த சிறுவனை கொண்டாட ஆரம்பித்தார்களாம். ஆனால் சிறுவன் அடுத்த நாள் வந்து தாத்தாவை விட குறைய மரங்கள் தானாம் வெட்டினான். தொடர்ந்து 30 நாட்கள் ஆகியும் தாத்தாவை விட அந்த முதல் நாள் மட்டும்தானாம் அந்த சிறுவனால் நிறைய மரங்கள் வெட்ட முடிந்ததாம். பிறகு அந்த சிறுவனால் வெட்ட முடியவில்லையாம். 30 நாட்கள் கழித்து நேரடியாகவே தாத்தாவிடம் சென்று கேட்டானாம், தாத்தா நீங்கள் இடக்கிட ஓய்வெல்லாம் எடுக்கிறீர்கள், ஆனால் நீங்கள் வந்து என்னை விட அதிகமான மரங்கள் நீங்கள் வெட்டுகிறீர்களே, எப்படி உங்களுக்கு சாத்தியமாகின்றது என்று கேட்டானாம். அதற்கு அந்த தாத்தா என்ன பதில் கூறியிருப்பார், அத்துடன் உங்களுக்கு பிடித்த பாடல்களை நீங்கள் கேட்டு மகிழலாம், அல்லது பாடல் மட்டும் கேட்டு மகிழ விரும்பும் நேயர்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164 6642 2 2.

0: வணக்கம். அழைப்பில் இருக்கிறீர்கள். வணக்கம். காணவில்லை, அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: ஓ வணக்கம் மேடம், நான் நம்பி அழைக்கிறேன்.
0: எப்படி இருக்கிறீங்க?
1: என்ன மேடம், இந்த அழகிய மாலை பொழுதுல உங்களை மாதிரி ஹாப்பியா இருக்கிறோம்.
0: சூப்பர், நல்லது. டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
1: இல்ல, ஜூஸ் தான் இப்ப நடந்து கொண்டிருக்கு.
0: நல்லது. சிலங்களை என்ன பாடல் தெரியுது?
1: சிஎம் இந்த பாட்டு போனது எனக்கு. துள்ளாத மனம் திரைப்படத்திலிருந்து தொட தொட எனவே வானம்.
0: துள்ளாத மனமும் துள்ளும் அதிலிருந்து தொட தொட. ஆமாம்,
1: எனவே வானம்.
0: ஆமாம், கேட்டு மகிழுங்கள். நன்றி.
1: நன்றி அம்மா, நன்றி. முன்னே சந்திக்கலாம்.
0: ஆமாம், இந்த பாடல் வந்து ஹரிஹரன் மற்றும் சித்ரா அவர்கள் இணைந்து பாடிய ஒரு பாடல். ஒலிக்கும் இந்த நேரம் 7:09.

0: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661 416-475-4661
2: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் தோ, நலமா இருக்கிறீங்களா?
2: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நலமா இருக்கிறோம், நலமா இருக்கிறோம். ஒரு தோட்ட வீடியோட நலமா இருக்கிறோம்.
2: நல்லது நல்லது. சொல்லுங்க, இன்றைக்கு என்ன பாடல் தெரியுது?
3: எனக்கு இன்றைக்கு தெண்டல் படத்துல இருந்து 59 பாட்டு வந்த தாண்டவ கவனி என்ற பாடத்தை ஒரு மேல் அடியோட பறை அடியோட.
2: கண்டிப்பாக அந்த பாடலோட நாங்கள் ஒரு கேள்வியும் கேட்டோம்.
3: கேள்வி கேட்க இல்லையே, என்ன கேள்வி என்று சொல்லுங்க.
2: அப்படியாக கேள்வி என்னவென்றால், ஒரு அழகான கிராமத்தில் ஒரு தாத்தா ஒருத்தர் இருப்பாராம். அந்த தாத்தா வந்து அந்த அவருக்கு வந்து மரங்களை வெட்டி விற்பது தான் அவருடைய தொழிலாக இருந்ததாம். அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களை விடவும் அந்த தாத்தா தானம் நிறைய மரங்களை வெட்டுவாராம். இதை பார்த்து அவரிடம் ஒரு சிறுவன் வந்து வேலைக்கு சேர்ந்தானாம். சேர்ந்த சிறுவன் முதல் நாள் நிறைய மரங்களை தாத்தாவை விட வெட்டி விட்டானாம். இதை பார்த்து அந்த ஊர் மக்கள் வந்து அந்த சிறுவனை கொண்டாட ஆரம்பித்தார்களாம். ஆனால் சிறுவனால் அந்த அதற்கு பிறகு வந்து மரங்களை வெட்டவே முடியவில்லையாம். கிட்டத்தட்ட ஒரு மாதங்களாகியும் அந்த முதல் நாள் வெட்டின மரங்களை தவிர அதற்கு பிறகு தாத்தாவை அவனால் வெற்றி பெறவே முடியவில்லையாம். கடைசியாக தாத்தாவிடமே சென்று கேட்டானாம், தாத்தா தாத்தா, நீங்கள் ஓய்வெடுத்தெல்லாம் மரங்கள் வெட்டுகிறீர்களே, ஆனால் எப்படி வெட்டுகின்றீர்கள்? என்னால் உங்களால் எப்படி இது சாத்தியமாகின்றது என்று கேட்டானான். அதற்கு அந்த தாத்தா என்ன பதில் சொல்லியிருப்பான்?
3: தாத்தா அவற்றை வயதுக்கும் அவற்றை யுக்தியை பாவிச்சு அவர் இலகுவான வழிகளை தன்னுடைய அனுபவத்தை வைத்து பட்டியிருப்பார். சிறுவன் தானே முதல் நாள்ல துள்ளி குதிச்சு பற்ற மாதிரி தன்னை வீரத்தை காட்டியிருப்பார். அதுக்கு பிறகு எல்லாம் நோகத்துல அங்கே இருக்கும் பேசாம அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிருப்பாரு. இல்லை கையே தூக்கலாம இருந்திருப்பார். அவருக்கு அனுபவம் தான், அவற்றை வயதும் அவற்றை அனுபவம் தான் அந்த தாத்தாண்டே அவ்வளவு
2: அனுபவம் தான் அவ்வளவு தாத்தாவால் வெட்ட முடியுன்றது.
3: ஆமாம், அனுபவம் தான் தாத்தாண்ட செயல்திறன்
2: செயல்திறன். அழகான பதில் தான். பார்க்கலாம், உங்களுடைய பாடலும் கேட்டு மகிழுங்கள். நன்றி. இந்த பாடல் SPB மற்றும் புஷ்பவண்ணம் குப்புசாமி அவர்கள் இணைந்து பாடிய ஒரு பாடல். ஒழிக்கும் இந்த நேரம் 7:16 நிமிடம்.

பறை விலங்கு விரட்ட பிறந்த பறை, கைவிலங்கு ஒடிக்க ஒலிக்கும் பறை, கடைசி தமிழன் இருக்கும் பறை, காதில் ஒலிக்கும் பழைய பறை, வீரப்பறை, வெற்றி பறை, போர்கள் முடிக்கும்.

0: என் பாட்டன் முப்பாட்டங்களோட போய் சேரப்போறேன்.
1: இப்ப நான் மறுபடியும் அம்மா கர்ப்பப்பையிலேயே படுத்துக்கிட்டேன். எல்லாரும் அம்மாவோட வயிற்றுக்குள்ள இருக்கிறப்ப தெரியுமாமே ஒரு இருட்டு,
2: அது இப்ப எனக்கு தெரியுது. கதகதப்பா இருக்கு.
0: நான் மறுபடியும் பிறந்து வருவேண்டா.
1: பத்திரமா பாத்துக்குங்க என் பறையை.

0: எவ்ரிதிங் ஓகே நோ ப்ராப்ளம் வந்துச்சு நம்ம
1: பார் கிளம்பு க்ளோசிங் டேட் அடிக்கிற நடி கஸ்டமர் யூ ஆர் ட்ரைங் டு ரீச்
2: இஸ் நாட் அவேலபிள் பிரதி செல்வம் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜ் ரீஃபைனான்ஸ் ஃபர்ஸ்ட் ஹோம் பையர்ஸ் டெட் கன்சலிடேஷன் அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கிறீர்களா உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம்
1: நல்ல சுகமாக இருக்கின்ற நீங்க எப்படி இருக்கிறீங்க
3: நல்ல மகிழ்ச்சியாக நன்றி நான் கேட்க போற பாடல் வந்து பூக்கள் பூக்கும் தன்னம் அந்த பாடல் நீங்க கேட்ட கேள்விக்கு வந்து இப்ப அவர் அந்த தாத்தா வந்து ஓய்வெடுக்கிற நேரங்கள்ல வந்து கோடாரிய தீட்டுவர் கூர்மையா இப்ப இவர் வந்து தொடர்ந்து வெட்டி கொண்டிருக்க கோடாரி கூர் இல்லாம இருக்கும் அப்ப ஓய்வெடுக்க அந்த கோடாரிய தீட்டினா கோடாரி வந்து வேக மாவட்டம் இப்ப நாங்க கூட ஒரு விடயத்தை செய்யறதை விட இப்ப நாங்க ஒரு விதத்தை படிக்க போறோம்னா 2 நிமிஷம் அப்படி 5 நிமிஷம் செட் பண்ணி படிச்சோம்னு சொன்னா வேகமா நாங்களத மரத்தியல கணக்கான படிக்கிறோட வேகமா கட்டிடுவோம் ஒரு விஷயத்தை அதே போல தான் இந்த இதே தாத்தா செய்திருப்பேன் நான் நினைக்கிறேன்
1: தாத்தா அப்படி புத்திய ஜூஸ் பண்ணிருப்பாரு அப்படியா
3: நன்றி
1: இந்த பாடல் வந்து மதராசப்பட்டினம் திரைப்படத்திலிருந்து ஜீவபிரகாஷ் குமாருடைய இசையமைப்பில் நாம் முத்துக்குமாரனுடைய வரிகளில் ரூப்குமார் மற்றும் ஹாரணி ஆண்ட்ரியாவினுடைய குரலில் ஒழிக்கும் இந்த நேரம் 7:24 நிமிடம்

0: பிராம்டன் அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா மே மாதம் 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி மே 24ஆம் தேதி கைலாச வாகனம், 26ஆம் தேதி மாம்பழ திருவிழா, 27ஆம் தேதி வேட்டை திருவிழா, 28ஆம் தேதி சப்பர திருவிழா, மே 29ஆம் தேதி வைகாசி விசாக தினத்தன்று தேர் திருவிழாவும், மாலை முருகப்பெருமானின் சண்முகார்ச்சனையும், மே 30ஆம் தேதி காலை தீர்த்த திருவிழாவும், மாலை கொடியிறக்க திருவிழாவும் நடைபெறும்.
1: இலக்கம் 200 Advance Boulevard 416-471-0255.
2: தமிழ் எக்ஸ்பிரஸில் இணைந்து 9 மணி வரை நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கேட்டு மகளெல்லாம் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164-4462-22. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல் காக்க காக்க திரைப்படத்தில் இருந்து கே கே மற்றும் சுனித்ரா குரலில். ஒழிக்கும் இந்த நேரம் 7:32 நிமிடம்.

0: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட். இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு ஜீரோ பைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365
1: நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD
2: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நன்றி.
2: இந்த பாடல் வந்து கே.ஜே.ஜேசுதாசின் குரலில் ஒலிக்கும். 7:38 நிமிடம்

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலைகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 52 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000. 416-284-7000.

0: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: What's happening? So sad.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.

0: ஒளிகின்ற சம்மா சிஎம்ஆர் தமிழ் எச்டி. தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம்மா, நல்லமா இருக்கீங்களா?
0: நல்ல சுகமாக இருக்கிறேன் ஐயா, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நான் நலமாக உற்சாகமா மகிழ்ச்சியா உங்களோட நிகழ்ச்சியை கண்டு சந்தோஷமா இருக்கேம்மா.
0: நல்லது சொல்லுங்கள், இன்றைக்கு என்ன பாடல் தெரியும்?
1: தாய் கிழவி பாட்டை கேட்போம்மா.
0: தாய் கிழவி பாட்டு. ஆமா, உங்ககிட்ட மகிழுங்கள். நன்றி.
1: நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. மீண்டும் சந்தி போகும். வணக்கம். வணக்கம்.
0: நன்றி. இந்த பாடல் நிவாஸ் கே பிரசன்னாவினுடைய இசையமைப்பில், மணிமாறனுடைய வரிகளில், சிவகார்த்திகேயனுடைய குரலில். ஒலிக்கும் இந்த நேரம் 7:46.

0: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் தேவக்குமே பாக்குறேன்
1: உங்களுக்கு உப்பவம் அண்ட் ஹாலிடே சீசன் வருது வீட்டுக்கு காத்தா சாப்பிட வர போய் வந்து கோசலியில் மெலிவா மண்டலா வந்து பாக்குறேன் டீன் கலி
0: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன் மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்
2: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள் கடல் உணவுகள் இறைச்சி வகைகள் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்
3: 905-270-8800
2: உதயம் சூப்பர் மார்க்கெட்
4: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்
5: இனி மாலை வணக்கம் ஜி எப்படி இருக்கீங்க நீங்கள்
4: நல்ல சுகமாக இருக்கின்றேன் நீங்க எப்படி இருக்கிறீங்க
5: ரொம்ப நல்லமா இருக்கேன் சண்டே அதுக்குள்ள முடிஞ்சு போயிடுச்சு ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இன்னைக்கு ஒண்ணுமே செய்யலை ரிலாக்ஸ் டே ரிலாக்ஸ் டே இன்னைக்கு
4: ரிலாக்ஸா இருந்துட்டீங்க
5: ஆமா அதுதான் பிளான் போட்டு இருந்தது அதே மாதிரி இருந்தது அதே மாதிரி நடந்தது
4: நாளை மறுபடியும்
5: ஆமா அப்புறம் எனக்கு நமக்கு பின்ன வருத்தமா ஒன்றும் இருக்காது இல்லையா நம்ம ஏதோ பிளான் பண்ணிருந்தோம் பண்ணலைன்னு அப்படி ஒன்றும் இருக்காது சோ இன்னைக்கு ஹாப்பி ஃபீலிங்
4: சூப்பர் சொல்லுங்கள் என்ன பாடல் தெரியும்
5: எனக்கு பச்சை விளக்கு திரைப்படத்துல என்ன பாட்டு கேட்டேன் நான்
4: அவள் மெல்ல சிரித்தாள்
5: அந்த ரஜி மெல்ல சிரித்தாள் ஒன்று சொல்ல நினைத்தாள் எனக்கு ஒரு பாடல் தந்தாள் ரஜி
4: நல்லது இந்த திரைப்படம் வந்து 1964 ஆண்டு வந்த திரைப்படம்
5: ஆமா 62 ஆச்சு
4: ஆமா
5: அந்த பாடல்கள் இன்னும் கூடி பிரமாதமா இருக்கு இல்லையா
4: கண்டிப்பாக கேட்டு மகிழுங்கள் நன்றி
5: உங்களுக்கு நன்றி ரஜி வணக்கம்
4: இந்த பாடல் வந்து MSV-னுடைய வரிகளில் பி ஸ்ரீனிவாஸ் அவர்கள் பாடிய பாடல் ஒழிக்கும் இந்த நேரம் 7:53 நிமிடம்

0: என்ன, கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
1: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
2: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
3: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
4: மாலை வணக்கம் ரமேஷ், எப்படி இருக்கீங்க?
3: நல்ல சுகமாக இருக்கிறேன் ரமேஷ், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
4: நானும் அதே சமமா மகிழ்ச்சியாம இருக்கேன்.
3: அந்த மகிழ்ச்சியுடன் என்ன பாடல் தெரியுது?
4: பாடல் வந்து அடுத்த வாரிசு படத்தின் ஆசையின் ஒரு வகை வாழ்வின் ஒரு சுவைங்கிற பாடல்.
3: நாங்கள் ஒரு கேள்வி கேட்டோம், கேட்டீர்களா?
4: கேட்டேன், அது பல பதில்கள் இருந்தால் நான் ஒரு பதில் சொல்றேன்.
3: சொல்லுங்க.
4: அது என்னன்னா, அந்த பையனை பார்த்து பையன் கேட்டிருப்பா, நீங்க மட்டும் ஓய்வு எடுக்கிறீங்க, ஆனா நல்ல நிறைய முறை வெட்டுங்க, என்னால அந்த மாதிரி வெட்ட முடியலையே அப்படின்னு அந்த பையன் சொல்லிருப்பான். அந்த தாத்தா சொல்லிருப்பாரு, டேய் பசங்களா, இந்த காலத்துல உங்களுக்கு வந்து அறிவு இருந்தாலும் விவேகம் இல்ல, வேகம் இருந்தாலும் விவேகம் இல்ல, எல்லாம் மழுங்கி போச்சு, அதனால வந்து விவேகத்தோட செயல்படணும். நீ என்ன பண்ண, காலையில வரும்போது எத்தனை என்ன பண்ண, காலையில வந்து 10 இட்லி வயித்து அடிக்கிட்டு
3: வந்துட்டேன்,
4: கடை கடை கடனை வேலை செஞ்சேன். மத்தியானம் என்ன பண்ண, ஒரு சிக்கன் பிரியாணி உள்ள அடுக்கினேன், அது நல்லா செஞ்சேன். நைட் என்ன பண்ண, ஒரு முட்டை பரோட்டா தள்ளினேன். இவ்வளவு மூணு வந்து ஒவ்வொருத்தருக்கும் செய்யும் போது அந்த வந்து உன்னுடைய சக்தி குறைஞ்சிருச்சு, மறுபடியும் சக்தி ஏத்துக்கிற சக்தி ஏத்த மறுபடியும்
3: வெட்டுறேன்.
4: அதே போறதான் நீ கொண்டு வந்திருக்க, என்ன வெட்டு கோடாரி கொண்டு வந்திருக்கியோ, ரொம்ப மிக கோடாரி கொண்டு வந்திருக்கேன். காலையில வந்தவொடனே எப்படி சுறுசுறுப்பா இருந்தது, அது வெட்ட வெட்ட வெட்ட அதோட கூர்மை வந்து மழுங்கிரும். அப்படியே மழுங்கி மழுங்கி மழுங்கி போய் ஒரு ஸ்டேஜ்ல வந்து அது ஒன்ன மாதிரி மட்டையாயிட்டு ஆயிடும். அதனால தினமும் வரும்போது எப்படி நீ வந்து ஒவ்வொரு வேலையும் மூணு வேலைக்கு எப்படி ஒன்ன வந்து எனர்ஜி ஏத்துக்கிறிய, சாப்பிட்டு சாப்பிட்டு அதுக்கும் சாப்பாடு போடணும், அதை வந்து நல்லா கூர்மையாகிட்டு ஒவ்வொரு நாளும் கூர்மையாகிட்டே வரணும். வந்தாதான் அதே பொலிவோட இருக்கும், அதே எனர்ஜியை சக்தியா இருக்கும், நீ மறுபடியும் அதே மரம் வெட்டலாம், அதிகமா மரம் வெட்டலாம். ஆமா தெரிஞ்சு தாத்தா, நன்றி தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். இதேதான் சோ வந்து நம்ம வேகத்தோட செயல்படணும், நம்ம எப்படி நம்மளுக்கு எனர்ஜி ஏத்துக்கணும், அதுவும் நம்ம பயன்படுத்தும் பொருளுக்கும் அதுக்கும் எனர்ஜி ஏத்தணும், அதுக்கு எனர்ஜி ஏத்துறது வந்து அது வந்து பொறுமையாக்குறது அப்படின்னு சொல்லி தாத்தா அனுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. அப்புறம் தான் இந்த மாதிரிதான் ஒருத்தன் என்ன பண்ணான், ஒருத்தன் புருஷன் முன்னாடி வேலை செஞ்சாங்க, ரெண்டு பேருக்கும் செக்ல தான் பணம் கொடுப்பாங்க முதலாளி, போய் பேங்க்ல போய் தான் போய் பணம் எடுக்கணும். இவன் போனா ஒரு வாரமா ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு மாசமா நோட் பண்ணிட்டு இருக்கான். உடனே புருஷன் வந்து பொண்டாட்டியில வந்து, என்னடி நீ போனா மட்டும் அந்த பேங்க்காரன் டக்குன்னு செக்ல வாங்கிட்டு படிச்சு கூட பாக்கலாம், திருப்பி கூட பாக்கலாம், அப்படியே பணத்தை முழு பணத்தை கொடுத்துட்ற, நான் போனா ஐயோ வாரமா இல்லையா வந்துட்டான் அங்கேருந்து வந்துட்டு இதை முண்டாசை கட்டிக்கிட்டு அப்படின்னு பார்த்துட்டு, பணம் இவ்வளோதான் இருக்கு உனக்கு, இவ்வளோதான் லிமிட்டு, நாளைக்கு தான் தரும் அப்படின்னு சொல்லி அனுப்புறது என்ன விஷயம் அப்படின்னா, யோ படிச்சிருந்தா பத்தாது, கொஞ்சம் பண்பாடும் வேணும். என்ன பண்பாடு, நான் பாரு அவரு முதலாளி, நான் பேங்க்ல இருக்க மேனேஜர், நம்ம போய் பண்பா வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா எல்லாம் விசாரிச்சு ஒரு பண்பா போன உடனே கொடுக்குறாரு. நீ போய் கறி கடையில் கசாப்பு கடை போய் கறி வாங்குற மாதிரியோ என் பணத்தை கூடிய அப்படின்னு கூட்டது என்ன பண்ணுவாப்பா, அப்படிதான் பண்ணுவான். ஸோ அந்த மாதிரி தான் அந்தந்த இடத்துல எப்படி எப்படி அது வேகமாக செயல்படும்போது செயல்படி எல்லாமே கிடைக்கும் சொல்லி இருந்திருக்கோம்.
3: அழகான பதில் கொடுத்தீர்கள், வாழ்த்துக்கள், பார்க்கலாம். நன்றி.
4: நன்றி, வணக்கம்.
3: நன்றி. இந்த பாடல் வந்து மலேசிய வாசுதேவனுடைய குரலில் ஒலிக்கும். இந்த நேரம் 8:01.

ஆசை நூறு வகை வாழ்வில் நூறு சுவைப்பா போதும் போதும் என போதை சேர்ந்து வரப்பா